0: தாக்குதல்களை அண்மை நாள்களில் கடுமையாக்கியுள்ளது. சவுதி அரேபியா இராணுவ ஆதரவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. பிரிட்டனின் உதவி சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாவி நோமன் கடை ஊழியராக பாவனை செய்து மோசடிக்காரர்கள் நடத்திய ஏமாற்று வேலைகளில் இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து சுமார் 4.8 மில்லியன் வெள்ளி பறிபோனது. அத்தகைய குற்றச்செயல்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதாய் சிங்கப்பூர் காவல்துறை எச்சரித்தது. ஹாவி நோமன் மோசடி சம்பவங்கள் குறித்து சென்ற ஆண்டு சுமார் 120 முறை புகார் அளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தொலைக்காட்சியை வாங்கியதாக அல்லது பொருள் விநியோகத்தில் சிக்கல் இருப்பதாக ஊழியர் கூறுவார். அதனை மறுக்கும்போது தனிப்பட்ட விவரங்கள் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாய் மோசடிக்காரர் கூறுவார். பின்னர் அந்த அழைப்பு சிங்கப்பூர் நாணய வாரியத்திடம் மாற்றப்படுவதாக கூறப்படும். விசாரணை நடத்துவதற்கு பாதிக்கப்பட்டவரிடம் பணம் கோரப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருந்தது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 82 பதிவானது. மற்ற பகுதிகளில் 66 முதல் 76 வரை பதிவானது. காற்றின் தரம் நேற்று முன்தினம் மத்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை டூஜுவான் சூறாவளி கடந்து சென்றுள்ளது. அது கடுமையான மழை, வெள்ளம், நிலச்சரிவுகள் ஆகியவற்றை கொண்டு சென்றது. 1.6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு இன்று காலை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 100 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றன. சீபா, கனகவா மாநிலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 மாண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன.
1: சொல்லும் பொருளும் ப்ரொஃபஸர் பேராசிரியர். பேராசிரியர்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு விரிவுரையாற்றுவதோடு வாழ்க்கை தொழில் ஆலோசனையையும் வழங்குவர். ப்ரொஃபஸர் பேராசிரியர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூசக்கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே.
1: வேட்டையாடி விளையாட திரைப்படத்தில இருந்து ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் உன்னிமேனன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
2: நாங்க இருவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மூவரா மாற போறோம். அதுக்கு காரணம் அடுத்து நம்ம கூட இணைய போற மருத்துவர் பேஸ்புக் லைவ்ல வந்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள போறாரு இல்லையா.
1: இன்று நாம டாக்டர் வினோவை சந்திக்க போறோம். டெங்கிய பத்தி மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம்.
2: அதுக்கு முன்னால ஒலி ஒன்பது அரேட்ல இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 62-க்கும் 82-க்கும் உட்பட்டிருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர்
1: ஒரு வெள்ளி 28 காசு.
2: ஓர் யூரோ
1: ஒரு வெள்ளி 46 காசு.
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 71 காசு.
2: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
2: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 34 காசு.
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 20 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
7: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
6: விலை எப்படி?
7: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
8: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 900-202-1196. செல்லுங்கள் newmtechgroup.com.
9: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
10: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: ஒலி 968 கேட்டாலே பரவசம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வணக்கம் சிங்கே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ரவிஜி சஜினி. இப்பொழுது நேரம் காலை 7:16 ஆகிவிட்டது. நாங்க இப்ப பேஸ்புக் வாயிலாக மருத்துவர் வினோதினியோடு இணைந்திருக்கோம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வினோதினி.
0: வணக்கம் டாக்டர். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து டாக்டர் நம்ம கூட டெங்கிய பத்தி பல தகவல்களை வழங்க இருக்காங்க.
1: ஆமா நேர்களே, டெங்கி அப்படின்னு சொல்லும் போது இதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க பேஸ்புக் லைவ்க்கு வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவிடலாம். நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா, கேள்வி பொருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா மருத்துவர் அதுக்கான பதில்களை வழங்குவாங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
1: சரி டாக்டர் வினோதினி, நம்ம கேள்விகளுக்கு போறதுக்குனால உங்களை பத்தின ஒரு சில தகவல்கள், உங்களுடைய அனுபவம் அதை பத்திலாம் நீங்க கொஞ்சம் விவரிக்கலாமே.
2: ஓகே, நான் வந்து ஒரு குடும்ப மருத்துவர். நான் வந்து பேசிக்கா எல்லாரையும் பார்ப்பேன், ஆனா பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை பார்ப்பதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. டெங்கி வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது நான் அவசர சிகிச்சை மனையில நிறைய வேலை செஞ்சேன். அதனால டெங்கி கேசஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன்.
1: சரி டாக்டர், இப்ப டெங்கி எனக்குமே வந்து ஒரு அந்நிய தலைப்பு கிடையாது. காரணம், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால எனக்குமே டெங்கி வந்துச்சு. அப்பதான் அதோடைய வீரியம் என்ன, அது உயிரை கொள்ளக்கூடிய பாதிப்பு இருக்குங்கிற புரிதல் எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்டு என்னுடைய அனுபவத்துல எனக்கு என்ன தெரியும்னா, டெங்கின்னு சொன்னா இப்ப சாதாரண காய்ச்சல் அந்த மாதிரி சொன்னா வந்துட்டு போவோம், அப்ப கூட நம்மளால இயங்க முடியும். ஆனா டெங்கி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படுத்த படுக்கையாயிடுவோம், வாந்தியும் வேதியுமா இருக்கும், மூணாவது எழுந்து நிக்க கூட சத்தில்லாத மாதிரி இருக்கும், காலெல்லாம் ஆடும். இந்த ரெட் பேலட்ஸ், ஒயிட் பேலட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க ஓடி போயிருக்கும். என்னுடைய அனுபவத்துல இதுதான் டெங்கி. ஆனா ஒரு மருத்துவரா டெங்கிக்கும் சாதாரண காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடுகள் இருக்குன்னு நீங்க சொல்வீங்க?
2: சோ சாதாரண காய்ச்சலுக்கு முக்கியமா நம்மளுக்கு வந்து தொண்டை வலி, இருமல், மூக்கு சளி அந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய வரும். ஆனா டெங்கிக்குன்னு தனியா அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்காது. அது மட்டும் இல்லாம டெங்கியோட காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 39-40 டிகிரிஸ்க்கு போவோம், ஒரு 5 நாள் கிட்ட கூட இருக்கலாம். ஆனா சாதாரண காய்ச்சலுக்கு அந்த மாதிரி இருக்காது.
0: ஓகே சரி, இப்ப டாக்டர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் வருது, அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா சாதாரண காய்ச்சல் தானே, நம்ம வந்து இந்த பேராசெட்டமால் எடுத்துட்டா வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு மருந்து எடுத்துட்டு படுத்துடலாம். ஆனா எப்ப அவங்க மருத்துவரை நாடணும், எந்த அறிகுறிகள் வந்தா அல்லது தெரிய வந்தா அவங்க வந்து உடனடியாக மருத்துவரை நாடணும்?
2: சோ 3 நாளுக்கு மேல ஒருவருக்கு காய்ச்சல் இருந்து சளி, தொண்டை வலி அதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா மருத்துவரை போய் பாக்குறது நல்லது. அப்போ அந்த காய்ச்சல் வந்து எங்கிருந்து வருதுன்னு அந்த மருத்துவர் வந்து தேடுவாங்க. சோ அதுதான், 3 நாளுக்கு மேல வேற எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா மருத்துவரை போய் பாக்குறது நல்லது.
0: அப்ப 3 நாட்களுக்கு நமக்கு காய்ச்சல் 3 நாட்களுக்கு மேல காய்ச்சல் நீடித்தது என்றால் நாம மருத்துவரை நாடணும்.
1: இதுக்கும் மேல டாக்டர், இப்ப டெங்கின்னு சொல்லும் போது அபாயகரமான சில அறிகுறிகள் இருக்கலாம் எடுத்த இடத்துல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே நீங்க?
2: சோ டெங்கிக்கு வந்து நம்மளுக்கு வந்து தலைவலி ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா அப்புறம் கண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு தலைவலி வரும். அந்த மாதிரி தலைவலி வந்து மற்ற நோய்களுக்கு அவ்வளவா வராது. சோ நம்ம வந்து ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின்னு சொல்லுவோம், அது வந்து கண்ணுக்கு பின்னாடி வந்து ரொம்ப வலி இருந்துச்சுன்னா மருத்துவரை போய் உடனே பார்ப்பது வந்து நல்லது. அதையும் தவிர்த்து ஏதாவது ப்ளீடிங் இருந்துச்சுன்னா, லைக் பல் துளுக்கும் போது ரத்தம் வந்துச்சுன்னா, இல்ல டாய்லெட்க்கு போகும்போது ரத்தம் வந்துச்சுன்னா, இல்ல வாந்தி எடுக்கும் போது ரத்தம் வந்துச்சுன்னா, ஏதாவது ரத்தம் இருந்துச்சுன்னா உடனே போய் மருத்துவரை பாக்குறது வந்து நல்லது.
0: சரி, இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம கைவசம் வச்சிருக்கோம் நம்ம மருத்துவர் கிட்ட கேட்பதற்கு. அது மட்டும் இல்ல, நேயர்கள் உங்களுக்கு டெங்கி சார்ந்த ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க பேஸ்புக் பக்கமாக வந்து எங்களோடு இணையலாம். மீடியாகாப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம். அங்கே இந்த காணொலிக்கு கீழே உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவிடலாம். நேரம் இருந்தால் மருத்துவர் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்க. இப்ப ஒரு சின்ன இடைவேளை, விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்கள்
3: போக்குவரத்து நிலவரம்.
1: 8:21 போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா பிகேஇ உட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் மாண்டாய் சாலைக்கு பிறகு விபத்து. டிபிஇ எஸ்எல்இ செல்லும் வழியில் யோசுகாங் சாலை அங்கேயும் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.
8: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: கேட்டாலே பரவசம் ஒலி 9:00 இருந்திருக்கீங்க. இப்ப நாம பேஸ்புக் லைவ்ல இருக்கோம். காரணம், செவ்வாய்க்கிழமைகள் அப்படின்னு சொன்னாலே மருத்துவம் சார்ந்த பல கேள்விகள் எங்க கைவசம் இருக்கும், அதுக்கு பார்த்து பார்த்து நிபுணர்கள் பதில் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இன்று டாக்டர் வினோதினி நம்ம கூட இருக்காங்க. டெங்கி

0: சொல்ல வரீங்க.
1: ஆமா,
0: அதன் பிறகுதான் காய்ச்சல் இன்னும் அதிகமாகும், அதன் பிறகுதான் நீங்க வந்து மருத்துவர் நானும். வாவ்,
2: இதுல என்ன ஒரு
1: சில சமயம் வந்து கொசு கடிக்கிறது கூட நமக்கு தெரியாது. சோ அந்த பைட்ஸ் மட்டும், யூனோ பைட்ஸ் மட்டும் பார்த்து நம்ம வந்து டெங்கின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா சில சமயம் நம்மளுக்கு அந்த கொசு கடி வந்திருக்குன்னு தெரியாது.
2: நான் இததான் இப்ப சொல்ல வந்தேன், டாக்டர் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு எப்ப கொசு கடிச்சதுன்னே தெரியாது. உண்மையை சொல்ல போனா என்னுடைய சம்பவத்துல என்ன ஆச்சுன்னா, எனக்கு காய்ச்சல் வாந்தியும் பீதியுமா இருந்தது, ஒரே காய்ச்சல், என்னால ஏத்துக்க முடியல. சரி, ஒரு வழியா மருத்துவமனைக்கு போன கையிட மருத்துவர் சொல்றாரு, இது டெங்கியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், நீங்க வந்து எதுக்கும் ரத்த பரிசோதனை செய்யுங்கன்னு. நான் அப்பயோ ஒத்த கால நிக்கிறேன், என்ன எந்த கொசுவும் கடிக்கல, இது அது கிடையாதுன்னு. அவர் சொன்ன ஒருத்தர செஞ்சு பாருங்க, செஞ்சிடணும்னு சொன்னேன். எனக்கு இல்ல தானே, அவர் வரும்போது எவ்வளவு தைரியமா சொல்லணும் தெரியல, எனக்கு இல்ல தானே கிடையாது தானே. அவர் என்ன பாத்துட்டு ஒரு செகண்ட் நின்னுட்டு, உங்களுக்கு டெங்கி இருக்குன்னு சொன்னாரு. பீதி அடைஞ்சிட்டேன்னா ஏன் தெரியுமா, நம்ம டெங்கி வந்து சாதாரண ஒரு காய்ச்சலா பார்க்க கூடாது. காரணம், அது உயிரையே கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உண்மைதானே டாக்டர் அது?
1: ஆமா. சோ லைக் டெங்கி ஷாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ பிளட் பிரஷர் எல்லாம் ரொம்ப குறைவா போயிடும். சோ டெங்கிக்குன்னு சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ வந்து நம்ம பாத்துக்கணும் டெங்கி இருக்கும் போது. சோ ஒருவருக்கு வந்து டெங்கி வந்து மருத்துவர் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோன்னு நம்ம வந்து இந்த டெங்கி பேஷண்ட்ஸ வந்து கிளினிக்ல எவ்ரி 1 to 2 days பார்ப்போம்.
0: இப்ப டாக்டர், டெங்கி வந்து நுரையீரலையும் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆமா. சோ டெங்கி வந்து நுரையீரலை பாதிக்கலாம். அந்த அந்த லிவர் என்சைம்ஸ் எல்லாம் இருக்குதுல, அது வந்து டெங்கி இருக்கும் போது அது வந்து மோசம் ஆகலாம். அந்த நுரையீரல் பெருசாகவும் ஆகலாம். ஆனா இத வந்து இது வந்து நம்ம வந்து ஒருவருக்கு வந்து டெங்கியை டயக்னோஸ் பண்ணும் போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு அவங்களை மானிட்டர் பண்ணுவோம்.
2: சரி, இப்போ ஒரு சில நோய்கள் ஒரு சிலருக்கு வரும்னு சொல்லுவாங்க, ஒரு சில நோய்கள் ஒரு சில காலகட்டத்தில் வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டெங்கியை வகைப்படுத்த முடியுமா, அல்லது யாருக்கு வேணாலும் டெங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
1: சோ யாருக்கும் டெங்கி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனா வயது முதிர்ந்தவங்க, கர்ப்பிணி பெண்கள், சிறு பிள்ளைகள், இவங்களுக்கு எல்லாம் டெங்கி வந்துச்சுன்னா அதிக ஆபத்து வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் தவிர்த்து டெங்கிக்குன்னு 4 strains இருக்குது. சோ ஒரு ஸ்ட்ரெயின் வந்து ஒரு தடவை வந்துச்சுன்னா அப்புறம் திருப்பி அதே ஸ்ட்ரெயின் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அவ்வளவு கூடையா இருக்காது. ஆனா திருப்பி இன்னொரு ஸ்ட்ரெயின் வர வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது தடவை வந்து டெங்கி வந்து வரும்போது அது வந்து மொத தடவை விட மோசமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
2: டாக்டர், டெங்கி வந்தப்ப நான் மருந்தையும் தாண்டி செய்த ஒரு வினோதமான காரியம் என்னன்னு சொல்லிடுறேன், இதை பத்தி உங்க கருத்தை நான் கேட்டே ஆகணும். இந்த பப்பாளி இலை சாறு, பப்பாய லீவ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை நான் அத்திக அளவுல அருந்தினேன். காரணம், எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, இது வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, இதை நீ குடி, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு. அதை நான் செஞ்சேன், மீண்டு வந்தேன். அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாமா டாக்டர், இல்ல இது வெறும் கட்டுக்கதைன்னு நினைக்கிறீங்களா?
1: ஓகே, இது வந்து நான் கேள்வி உண்மையா சொன்னா நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில சமயம் வந்து இந்த மாதிரி பொருட்களை சாப்பிடும் போது மருந்துக்கும் இன்டராக்ஷன்ஸ் வரலாம். அதனால நான் வந்து இதை வந்து அவ்வளவா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன்.
2: நன்றி டாக்டர்.
0: ஆமா, நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொல்லி நாம பலவற்றை வந்து உட்கொள்ளலாம். ஆனால் வந்து இந்த நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது நமக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கணுமே ஒழிய இதுதான் நம்ம வந்து நோயை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு நாம நம்ப கூடாது. சரி, இந்த தருணத்துல வந்து எனக்கு கேள்வி இருக்கு டாக்டர். இப்ப டெங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு உடல் வலி வரும் இல்லையா, நமக்கு தசை வலி, உடல் வலி எல்லாம் ரொம்ப வலிக்கும். இப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வலி வரும் பொழுது 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள அவங்க என்ன செய்யணும்? ஏன்னா சில பேர் வந்து உடம்பு தானே வலிக்குது, சாதாரண வலி அப்படின்னு நினைச்சிடலாம். அது டெங்கியா இருக்கலாம், டெங்கி இல்லாம கூட இருக்கலாம். சோ நம்ம நேயர்கள் என்ன கருத்துல கொள்ளணும்?
1: சோ ஃபர்ஸ்ட் 24 to 48 hours வந்து நம்மளுக்கு வந்து எந்த அலர்ஜியும் இல்லைன்னா நம்ம வந்து பெனடால், அது பெரசிட்டமால் நம்ம வாங்கி சாப்பிடலாம். அது வந்து காய்ச்சலை குறைக்க உதவும். அதையும் தவிர்த்து நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு வேற எந்த மெடிக்கல் பிரச்சனையும் இல்லாட்டினா அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 liters தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு நாளில் குடிக்கிறோம். ஸோ அது வந்து தண்ணியா இருக்கலாம்.

0: கோகனட் வாட்டர் குடிக்கலாம், இல்லாட்டி அந்த கடைகள போய் இந்த ஆரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நம்ம வாங்கி குடிக்கலாம். சோ ஹைட்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிய வந்து சூடான இடங்கள்ல போகாம வீட்லயே ஒரு கூல் என்வாயர்மெண்ட்ல இருக்கிறது நல்லது. ஏன்னா டெங்கில வந்து முக்கியமா டீஹைட்ரேஷனை நம்ம பாத்துக்கணும்.
1: டாக்டர், இப்போ வந்து ஃபேஸ்புக் லைஃப்ல கேட்கப்படும் கேள்விகள் பக்கமா நம்ம போக போறோம். ஆண்ட்ரோ செல்வம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ டெங்கி காய்ச்சல் இருக்கும்போது உடம்பு சூடாக இருக்கும், அந்த நேரத்தில் குளிக்கலாமா குளிர் தண்ணியில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னு நினைக்கிறேன்.
0: ஸோ நான் வந்து நார்மல் தண்ணியில் குளிக்கலாம்னு சொல்லுவேன். அது வந்து குளிர் தண்ணின்னு சொல்லலை, ஜஸ்ட் நார்மலாக குளிக்கிறது பரவாயில்ல.
1: ஓகே ஆண்ட்ரோ செல்வம், உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் நேர்களே கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக் லைஃப்பில் வந்து பதிவிடலாம். வந்து பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளை தெளிவான முறையில் தெரியப்படுத்துங்க. நான் முதல்ல கேட்டிருந்தேன் அந்த பப்பாளிச்சாறு பற்றி, அதே வந்து வைத்தியலிங்கம் வேல்முருகன் கேட்டிருக்காரு. மருத்துவர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அதை அவங்க பரிந்துரைக்க மாட்டாங்க அப்படின்னு.
2: அவர் வந்து அதுதான் சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாரு. கிடையாதுங்க, மருத்துவரை நாடி ஆலோசனை பெறுவதே சிறப்பு. சரி டாக்டர், இப்ப வந்து எனக்கு டெங்கி வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா டெங்கி இருந்துச்சுன்னா இந்த மருந்துகளை நான் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எவற்றை நீங்க சொல்லுவீங்க?
0: ஓகே, சோ இது வந்து முக்கியமான கேள்வி. நம்ம வந்து நிறைய பேர் வந்து உடம்பு வலி இதெல்லாம் இருக்கும்போது நியூரோஃபன் ஒரு மருந்து இருக்கு மருந்துகத்துல, ஐபுப்ரோஃபன் சொல்லுவோம். இந்த மருந்து வந்து நம்ம வந்து முக்கியமா தவிர்க்கணும் டெங்கி இருக்கும்போது. சோ இந்த மருந்து வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கு என்சேட்ஸ்னு. சோ இதுல நிறைய வலி மருந்துகள் இருக்கின்றன. சோ லைக் நெப்ராக்சன், அக்கோக்சிய, பான்ஸ்டன், நிறைய வலி மருந்துகள், இவை எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும்.
2: இன்னொரு மருந்து இருக்கு,
0: ஆமா அது வந்து செலகோக்சிப், அது வந்து அதுவும் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். சோ டெங்கில என்ன வருதுன்னா அந்த பிளேட்லெட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது வந்து அந்த ரத்தத்தை கிளாட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சோ டெங்கி காய்ச்சல் வரும்போது இந்த பிளேட்லெட்ஸ் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் முக்கியமா இந்த எல்லா மருந்துகளையும் நம்ம தவிர்க்கணும்.
1: ஆமா, நீங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டிருப்பீங்க, சஜினி பார்மசில வேலை செய்யறாங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு மருந்து வகைகளை அடிக்கிட்டே போனாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் இல்லையா?
2: ரொம்ப முக்கியம். ஆமா, இல்ல ரவி, ஏன்னா சமயத்துல வந்து நம்ம வீட்டுல மருந்து இருக்க, ஏற்கனவே வந்து வலிக்காக மருத்துவர் வந்து மருந்து கொடுத்துருக்காங்க, வீட்டுல இருக்கிற மருந்தை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு நம்ம பலரும் நினைக்கலாம். ஏன், நான் கூட தவறுதலா இந்த மாதிரி நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் வந்து நான் என்ன செய்யறேன்னா, வலி வந்து வருதோ அல்லது உடல் நலம் சரியில்லாம இருக்கதோ அந்த நேரத்துல உடனடியாக மருத்துவரை நாடுறது ரொம்ப முக்கியம்.
1: காரணம் வயது ஆக ஆக இது அதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம், அது இதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம். எதுக்கு எது அறிகுறி அப்படிங்கறத தெளிவா சொல்றதுக்கு தான் மருத்துவர் இருக்காங்க, அவங்கள நாடுங்க.
2: அதுக்கு தான் அவங்க பல வருஷமா படிச்சு நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க.
1: இப்ப வீடுன்னு சொல்லும் போது டாக்டர், இந்த டெங்கியை தவிர்ப்பதற்கு, வராம நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு வீட்டில இருந்து தான் பழக்க வழக்கங்கள் தொடங்கப்படணும்ன்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன?
0: சோ சிறு பிள்ளைகள் வந்து விளையாட்டு தளங்களுக்கு எல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து மோஸ்கிட்டோ பேட்ச், இந்த மாதிரி மோஸ்கிட்டோ ரிப்பேலன் எல்லாம் போடுறது நல்லது. வீட்லயே நம்மளுக்கு வந்து வெளியே இந்த வந்து செடி கொடி எல்லாம் இருந்துச்சுன்னா அங்க வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்காம பாத்துக்கிறது நல்லது. நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து இந்த வாளி எல்லாம் வச்சிருந்தோம்னா துணி துவைச்சு முடிச்சிட்டோன்னே அந்த வாளிய வந்து திருப்பி வைக்கிறது வந்து நல்லது. சோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்.
2: சரி டாக்டர், இறுதியா விடைபெறுவதற்கு முன்பு டெங்கியை பற்றி நம்ம மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: சோ முக்கியமா மூணு நாளுக்கு மேல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா உடனே போய் மருத்துவரை பாருங்க, என்ன நடக்குதுன்னு போய் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பாருங்க.
1: பிரமாதம், சிறப்பா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. உங்க நேரத்தை இந்த காலை வேளையில ஒதுக்கி, அதாவது அவங்களுடைய நோயாளிகளை இன்னும் கொஞ்சம் நேரத்துல சந்திக்க வேண்டியது இருக்கு, அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு உங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கிளினிக்ல இருந்து நேரடியா பேசிய டாக்டர் வினோதினி, மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு தலைப்புல உங்களை சந்திக்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: ஆக டாக்டர் சிரமத்தை எடுத்து அவங்க வந்து பதில்களை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நேர்களே, ஃபேஸ்புக் லைஃப்ல பார்த்தோமா, அதுக்கப்புறம் வேலையை பார்த்தோமான்னு எல்லாமே பாதுகாப்பா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். இப்போதைக்கு ஃபேஸ்புக் லைஃப்ல இருந்து விடைபெறோம்.
2: மீண்டும் உங்களை வான அலைகள்ல நாங்க சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம் சிங்கே.
1: நேரம் இப்பொழுது 8:34 ஆகி விட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே.
4: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE தொலோக் பிளங்கா ரோடிற்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து. PIE நோக்கி செல்லும் TPE இலாயஸ் ரோடிற்கு பிறகும் விபத்து ஏற்பட்டுள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு 3rd தடத்திலும் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
2: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
2: குட் டே பியூட்டி பார்லர்.
1: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
2: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
1: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்?

0: வைத்தீஸ்வரன் வீராப்பு ஆகிய படகிறது பாடல்கள் உங்களுக்காகவே இடம்பெற்றன.
1: கொஞ்ச நேரத்தில் சென்னை 628 திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்க இருக்கோங்க.
0: வழிமுறைகளை
1: பின்பற்றலாம். இதை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள NEA.gov.sg என்ற இணையதளத்தை நீங்கள் நாடலாம்.
0: 8:52 போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் BKE அந்த பகுதிக்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: என் நெஞ்சில்

0: ஈஸி பீட். ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை.

0: தொண்ணூறுகளை வந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
1: இது உங்கள் வணக்கம் சிங்கே. தொண்ணூறுகளில் வெளியான பாடல்களுக்கு இடையே உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் இப்படின்னு பல தகவல்கள் காத்து கொண்டு இருக்கின்றன.
0: அதெல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னால இப்போ ஓலை 9:00 வானிலை நிலவரம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 62-க்கும் 82-க்கும் உட்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: கொஞ்சம்
0: சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
1: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் 2 பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. உயிரிலே கலந்தது திரைப்படத்தில இருந்து ஹரிஹரன் சுஜாதா கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு சிஷ்யா திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஹரிஹரன் உமா ரமணன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
4: 9 காலாகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், விபத்துகள் நேர்ந்துள்ளன. AYEMCE செல்லும் வழியில் ஜுரோங் டவுன் ஹால் எக்ஸிட் அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: உங்களுக்கு தெரியுமா,

0: ஆண்ட்ரியா போச்செல்லி எனும் உலக புகழ்பெற்ற ஓப்ரா பாடகர், அவருடைய குரல்ல வந்த ஒரு சில வரிகளை தான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க.
1: இதே நாள் 1958 ஓப்ரா மற்றும் பாப் இசையின் தனித்துவமான கலவைக்காக புகழ்பெற்ற பாடகர் ஆண்ட்ரியா போச்செல்லி இத்தாலியின் பீசா நகருக்கு அருகே பிறந்தாரு.
0: பிறப்பிலிருந்தே இவருக்கு மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனால அவரால் சரியா பார்க்க முடியல அப்படின்னும், 12 முழுமையா அவருடைய பார்வையை இழந்தாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: பார்வை இல்லாட்டியும் 14 அவரு ஒரு பாட்டு போட்டியில சேர்ந்து ஜெயிச்சாரு. அதன் பிறகு இசைத்துறையில பல சாதனைகளை படைச்சிருக்காரு ஆண்ட்ரியா போச்செல்லி.
0: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரத சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடி, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கை.

0: வித்யாசாகருடைய இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் கர்ணா படத்திலிருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னால பசும்பொன் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. கிருஷ்ணச்சந்தர் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இளையராஜாவின் இசையில் அடுத்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. சின்ன மாப்பிள்ளை சின்ன தாய் திரைப்படங்கள்ல இருந்து
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66466.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை. கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: துவாசை நோக்கி செல்லும் AYE தொலோக் பிளாங்கா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கெப்பல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். PIEயை நோக்கி செல்லும் TPE இலாயஸ் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக KPE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 968
5: சினிமா சினிமா.
1: சமீபத்தில் சஜினி பார்த்த ஒரு திரைப்படம், அவங்க மனதை நெகிழ வைத்த ஒரு திரைப்படத்தை பத்தி தான் இப்ப சொல்ல போறாங்க இல்லையா.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்த திரைப்படம் தான் A Mosquito in the Ear. இந்த திரைப்படத்துல வந்து ஒரு உண்மை கதையை வந்து அவங்க சித்தரிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரூ டேனியலா இந்த தம்பதியினர் ஒரு பிள்ளையை தத்தெடுப்பதற்காக இந்தியாவுக்கு பயணம் செய்யறாங்க. அங்க இருக்கிற ஒரு அநாத இல்லத்துல சர்வாரி அப்படிங்கிற 4 வயது சிறுமிய அவங்க பாக்குறாங்க. அந்த பிள்ளைய வந்து தத்தெடுக்க
1: சுவாரஸ்யமான முறையில படத்துடைய கதை நகருது. 14 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகள் பார்க்கறதுக்கு உகந்த திரைப்படம் அப்படின்னு இந்த படத்தை வர்ணிச்சிருக்காங்க.
0: இந்த படத்தின் தலைப்பு A Mosquito in the Ear. திரை தகவல உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
6: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: இறைவன் கிளியே.
1: ஏஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்தும், கர்த்தம்மா திரைப்படத்திலிருந்தும்.
2: ஆகிவிட்டது, போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் சாலைக்கு பிறகு விபத்து, இதன் காரணத்தினால் கேப்பல் சாலை வரை போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. வழியில் ஜலான் பஹார், ஜுரோங் வெஸ்ட் அவென்யூ 2 இப்பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: வணக்கம் சிங்கையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் விடைபெற்ற நேரம் வந்தாச்சு.
2: சஜினி, 100 நாள்ல 2026 ஆண்டுக்கு நாம விடை கொடுக்க நேரம் வந்தாச்சு.
1: 100 நாட்களா?
2: அதுக்கு நீங்க இப்படி வாய பழகுறீங்க. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, இந்த 100 நாளுக்குள்ள நீங்க என்னத்தை செஞ்சு முடிக்க போறீங்க?
1: எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் பயணம் செய்யணும்னு
2: ஆசைப்படுறேன். இதெல்லாம் லட்சியம். இப்படி ஒரு லட்சியத்தை இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி யாருமே வச்சுக்கிறது கிடையாது.
1: இல்ல ரவி, உங்களுக்கே தெரியும் நான் வந்து அவ்வளவா பயணம் செய்யறது கிடையாது.
2: ஆனா
1: இந்த வருஷம் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த பிறகு எங்கெல்லாம் கேப் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம வந்து பயணம் செய்யணும், வாழ்க்கையை கொஞ்சம் இன்னும் சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு புதிய ஆசை வந்திருக்கு.
2: பிரமாதம், வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்களே, தப்பே கிடையாது. சரி, இந்த இடத்துல நீங்க என்ன பத்தி கொஞ்சம் கேட்கணுமே.
1: ஆமால மணிக்கணும், ஏன்னா நான் எங்க பயணம் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ரவி, 100 நாட்கள் இருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க? மக்களுக்காக சேவை செய்ய போறீங்களா?
2: சஜினி சஜினி சஜினி, அது 100 நாள் இல்ல, நான் என் வாழ்க்கையை தொடங்கல இருந்து செஞ்சுக்கிட்டு வர ஒரு காரியம். இன்னைக்கு நேத்து இல்ல, இது மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
1: அடிக்கடி காணாம போறேன், நீங்க புக்கும் கையுமா அலைய போறீங்க.
2: ரெண்டு பேரு கிட்ட இருந்து கடவுள் தான் நேர்களை காப்பாத்தணும்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 நாடுகள் AI தொழில்நுட்பம் உண்டாக்கும் ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டத்தில் தலைவர்கள் அவ்வாறு கூறினர். ஒருங்கிணைந்த முயற்சிகள் வேண்டும் என்று கூறி தலைவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டனர். AI தொழில்நுட்ப வளர்ச்சி சரிவர நிர்வகிக்கப்படாவிட்டால் அது கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்று தலைவர்கள் எச்சரித்தனர். சிங்கப்பூர், நோர்வே, ஃபின்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டனர். கட்டாய பரிசோதனைகளையும் சுயேட்சை மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு AI நிறுவனங்கள் வெளிப்படையான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றவிருக்கிறார். கூட்டத்துக்கு இடையே அவர் பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம், ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காய்ச்சி, உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தனித்தனியே சந்திப்பு நடத்துவார். நாளை மறுநாள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை திரு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்திப்பார். அந்த முக்கிய சந்திப்புக்கு முன்னதாக ஜப்பானிய பிரதமர் திருவாட்டி தக்காய்ச்சி அமெரிக்க அதிபருடன் கலந்து பேச முனைகிறார். அமெரிக்காவுடனான உறவை மறு உறுதிப்படுத்தும் முயற்சியாக கவனிப்பாளர்கள் இதனை பார்க்கின்றனர். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஜப்பானிய தென்கொரிய வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்துள்ளார். அமெரிக்கா அவ்விரு நாடுகளுக்கான தனது அசைக்க முடியாத தற்காப்பு கடப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. சந்திப்பின் இறுதியில் 3 நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டன. பொருளாதார மிரட்டல்கள், வழக்கத்துக்கு மாறான கொள்கைகள், நடைமுறைகள், விநியோக கட்டமைப்புகளுக்கு இடையூறாக விளங்கும் தடைகள் ஆகியவற்றுக்கு எதிராய் செயல்பட நாடுகள் உறுதி தெரிவித்தன. அமெரிக்கா கிரீன்லாந்தில் 2 ராணுவ தளங்களை திறக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதன் தொடர்பில் இன்று அமெரிக்கா, கிரீன்லாந்து, டென்மார்க் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவுள்ளன. ஆர்க்டிக் வட்டாரத்தை பாதுகாக்க அங்கு ராணுவ பொருளாதார முதலீடுகளை செய்யும் தேவை உள்ளதாக வாஷிங்டன் கூறுகிறது. ஆர்க்டிக் வட்டார பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பை தன்னிடமோ அமெரிக்காவிடமோ கொடுக்காமல் புதிய ஒப்பந்தம் அதனை வட அட்லாண்டிக் ராணுவ தற்காப்பு கூட்டமைப்பிடம் ஒப்படைக்கும் என்று டென்மார்க் கூறுகிறது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஈரானின் எல்லா விமான நிறுவனங்களின் சேவைகளும் நாளையிலிருந்து நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் விமான நிறுவனங்களுடன் பணியாற்றும் அல்லது சேவை வழங்கும் நாடுகளும் நிறுவனங்களும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் அவர். எரிவாயு சேவைகள், தரையிறங்கும் சேவைகள், ஈரானிய விமான நிறுவனங்களுக்கு விமான சீட்டுகளை விற்பது போன்றவற்றை திரு பெசன்ட் குறிப்பிட்டு சொன்னார். ஈரானிய விமான நிறுவனங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் தரப்புகள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் புரிய முடியாது என்றும் அவர் கூறினார். ஹாவி நோமன் கடை ஊழியராக பாவனை செய்து மோசடிக்காரர்கள் நடத்திய ஏமாற்று வேலைகளில் இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து சுமார் 4.8 மில்லியன் வெள்ளி பறிபோனது. அத்தகைய குற்றச்செயல்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதாய் சிங்கப்பூர் காவல்துறை எச்சரித்தது. ஹாவி நோமன் மோசடி சம்பவங்கள் குறித்து சென்ற ஆண்டு சுமார் 120 முறை புகார் அளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தொலைக்காட்சியை வாங்கியதாக அல்லது பொருள் விநியோகத்தில் சிக்கல் இருப்பதாக ஊழியர் கூறுவார். அதனை மறுக்கும்போது தனிப்பட்ட விவரங்கள் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாய் மோசடிக்காரர் கூறுவார். பின்னர் அந்த அழைப்பு சிங்கப்பூர் நாணய வாரியத்திடம் மாற்றிவிடப்படுவதாக கூறப்படும். விசாரணை நடத்துவதற்கு பாதிக்கப்பட்டவரிடம் பணம் கேட்கப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை 9 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 81 பதிவானது. மற்ற பகுதிகளில் 61 முதல் 75 வரை பதிவானது. காற்றின் தரம் நேற்று முன்தினம் மத்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். இந்தோனேசிய அதிகாரிகள் காட்டுத்தீ நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர ஆன அனைத்தையும் செய்வதாக கூறியுள்ளனர். தீ பரவியிருக்கும் அளவு, ஈரநிலங்களின் நிலைமை ஆகியவை தீயணைக்கும் நடவடிக்கைகளை சிரமமாக்குவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். கலிமந்தானிலும் சுமாத்ராவிலும் 60 விமானங்கள் தண்ணீரை கொட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளன. கிட்டத்தட்ட 55,000 தீயணைப்பு வீரர்கள் தீ எரியும் பகுதிகளில் போராடுகின்றனர். தண்ணீர் தட்டுப்பாடும் தீயணைப்பு முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக விளங்குகிறது. ஃபார்முலா 1 கார் பந்தயங்களை நிர்வகிக்கும் ஆணையம் அடுத்த ஆண்டிலிருந்து கிராண்ட் பிரீ கார் பந்தய தூரத்தை குறைக்க இணங்கியுள்ளது. புதிய 2027 எரிசக்தி கட்டமைப்பு விதிமுறைகளின் கீழ் எரிவாயு பயன்பாட்டை சுட்டிக்காட்டி ஆணையம் அந்த முடிவை எடுத்துள்ளது. பந்தய தூரம் 305 பதிலாக 290 குறைக்கப்படும். இது 2-3 சுற்றுகள் குறைவு. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம். நேர்களே, செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 22ஆம் தேதியில் நம்ம மீண்டும் இணைகிறோம். இந்த நாளில் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு எப்போதுமே கேட்கப்பட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட எனக்கு நேற்று ஒரு செய்தி வந்தது, இன்று வந்து மறுபடியும் என்னோட நண்பர் கேட்டார், காதர் இந்த புது ஐஃபோன் 18 அந்த ப்ரோ மேக்ஸ் வாங்கலையா, அல்ல ஐஃபோன் டுவோ வாங்கலையா? அப்போ நான் கேட்டேன், எதற்கு உடனே போயிட்டு அவசரமாக வாங்கணும், இல்லை இப்போ ட்ரெண்டிங்காக தானே லேட்டஸ்ட்டாக இருக்குது, நீ வந்து ஐஃபோன் 14 பயன்படுத்துகிற, ரொம்ப பழைய ஃபோன் ஆயிடுச்சு, கைபேசியாக இருந்துச்சு, நீ ஏன் மாற்றலைன்னு அப்படி கேட்டாங்க. நான் யோசித்தேன், எதுவுமே புதுசாக வந்தால் அது ட்ரெண்டிங்காக இருந்தால் அதுக்கு நம்ம மாறி ஆகணுமா, அது கட்டாயமா அப்படின்னு ஒரு கேள்வி என் மனதுக்குள்ளே வந்தது. இதே கேள்வியை நம்ம நேர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ ஏதாவது புதுசாக ட்ரெண்டிங்காக பல பேர் அதை பின்பற்றாங்கன்னா நாமும் அதை பின்பற்றணுமா? பின்பற்றாமல் போனால் நான் பின்தங்கி போயிடுவோமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8. இன்றைய செவ்வாய்க்கிழமை உற்சாகமாக நம்ம ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கும் உற்சாகமான பாடல்கள் வரப்போகுது. தொடர்ந்து வானொலி பக்கமாகவே இருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா.

0: அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில் ஏதாவது புதுசாக ட்ரெண்டிங்காக இருந்தா, அதாவது இப்போ ஐஃபோன் 18 ப்ரோ வந்துருச்சு, ப்ரோ மேக்ஸ் வந்துருச்சு, ஐஃபோன் டுவோ வந்துருச்சு, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வந்தால் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணுமா, அதை போய் வாங்கணுமா, நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கலாம், நம்ம பின்தங்கி போவோமா அப்படின்னு கேட்டப்போ இங்கே நேர்கள் எனக்கு குரல் பதிவு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிட்டிங்க. இங்கே ஹெலன் எனக்கு குரல் பதிவு அனுப்பிச்சிருக்கிறாங்க.
2: ஏதாச்சும் புதுசாக வந்தால் நான் வாங்க மாட்டேன். ஓகே, நான் வந்து ஐ டோன்ட் ஃபாலோ த க்ரௌட்ல. ஓகே, தனக்கு மிஞ்சி தான் யூ நோ யுவர் பாக்கெட் லைக் காசு மோர் தென் சஃபிஷியன்ட் இன் தா யூ ஃபீல் லைக் பையிங் கேன் பை. ஆனால் சொசைட்டிக்காக பியர்க்காக டு ஷோ ஆஃப் ஐ டோன்ட் திங்க் இஸ் நெசசரி லா.
3: புதிதா வந்தா மாறி மாறக்கூடாது காதர், அன்னாட புதுசு புதுசு புதுசா வந்தாக்கா எப்படி, அதெல்லாம் மாறவே வேண்டாம். நாம் என்றும் நாமவே இருப்போம். நமக்கு பிடித்ததை மட்டுமே செய்வோம். இருக்கிறதை வைத்து திருப்பி திருப்தி கொள்வோம்.
1: ஜானகி, நான் பொருளை பத்தி கேட்டேன். பொருள் பொருள் ட்ரெண்டிங்.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? எவனோ இங்கேயும் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு இந்த மீடியாங்கிற பேர்ல எல்லாரையும் போட்டு அடிமையாக்கி அவன் சம்பாதிச்சுட்டு அவன் செட்டில் ஆயிடுறான். இங்க வாங்கிட்டு கடங்காரன் வச்சு தீத்துறான். இதை வாழ்க்கை தரம். ஒரு காலத்துல வந்து போனுக்கே நம்ம அவளை கஷ்டப்பட்டோம்னு தெரியும். இன்னைக்கு அவன் ஒன்னொன்னு உருவாக்கி விட்டுட்டு அதை என்ன மிஞ்சி மிஞ்சி இருக்க போது, ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு.
1: ஆமா,
4: அது வாழ்க்கைக்கு உதவாது நமக்கு.
1: இங்க பாருங்க, பரமேசன் அதான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்ப வரைக்கும் அந்த ஐபோன் 12 மேக்ஸ் ப்ரோ தான் பயன்படுத்துறேன். இது வரைக்கும் இந்த கைபேசி எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்தது இல்லை. அதனால எல்லாத்துக்கும் மாறிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் மாறிக்கலாம் அப்படின்னு எனக்கு செய்தி குரல் பதிவுலாம் வந்திருக்குது. தொடர்ந்து உங்கள் கருத்துக்கள் அனுப்பிட்டே இருங்க. 9 6 7 8 8 9 6 8. சில பேர் இப்போ ஐஃபோன் 18 ப்ரோ வாங்கியிருக்கலாம், ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கலாம். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது இந்த புது ட்ரெண்ட், இந்த புது கைபேசி, அந்த அனுபவம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாகவோ அனுப்பி சொல்லலாம்.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
4: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
5: இன்றைய ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில்
6: இனிய காலை வணக்கம் காதர்ஜி, பார்த்திபன் பேசுறேன். அது வந்து அது என்னன்னு பொறுத்தது நான் நினைக்கிறேன். நான் இப்ப ஐபோன் 2, ஐபோன் 18 ப்ரோலாம் வந்துருக்குதுல்ல. ஏன்னா நான் போன வருஷம் தான் ஐபோன் 17 வாங்கினேன். ஸோ இந்த வருஷம் நான் திருப்பி போய் ஐபோன் 18 வாங்கினேன். இட்ஸ் வேஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அப்டேட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா புது சாஃப்ட்வேர் தான் அங்கே திருப்பி அப்டேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஃபியூ மந்த்ஸும். ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஐ திங்க் இப்போ உள்ள ஃபோன்ஸ்லாம் ஐ திங்க் குவைட் குட் இனாஃப். மேபி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா மேபி மாற்றலாம். ஸோ அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த ஃபோன். ஸோ அகெயின் அது என்ன பொருள்னு பொறுத்தது. அது நம்மளுக்கு உண்மையாக தேவையா அந்த தருணத்தில் தான் பார்த்து நான் வாங்குவேன்.
7: காலை வணக்கம் காதர், சந்திரன் பேசுகிற சென்னையிலேருந்து. நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்ம எதுவும் ட்ரெண்டில் இருந்தால் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுமா இல்லையான்னு. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பழைய ஃபோனாக இருந்தாலும் சரி, பாவிக்க முடிஞ்சாக்கா நான் பாவிக்கிறேன். எனக்கு புது ஃபோன்லாம் வாங்கணும்னா உடனே வாங்கணும் அப்படின்னு இல்லை. என் பிள்ளைங்களாம் வாங்குவாங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் பாய்க்கிறது ஐஃபோன் 11 தான் பாய்க்கிறேன். என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. இன்னொரு ஃபோன் சாம்சங் ஃபோன் இருக்குது. ஏன்னா நான் ஊருக்கு போகும்போது அங்கே பாய்க்கிறது ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். இங்கே ஆஸ்திரேலியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன்.
5: இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புது ஐஃபோன் 18 ப்ரோ இருக்குல்ல, அதில் மாற்றம்னு பார்க்க போனால் அந்த கேமரா தான். அந்த கேமராவில் இப்போ முதல் முறையாக அவங்க அப்பர்ச்சர் அவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க. அதாவது அந்த எவ்வளோ வெளிச்சம் வந்து உங்கள் அந்த லென்ஸ்குள்ளே போக முடியுங்கிற தீர்மானிக்கிற மாதிரி அந்த அப்பர்ச்சர் இருக்கும். இந்த அம்சம் பொதுவாக டிஜிட்டல் கேமராவில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதே அம்சத்தை வந்து இந்த ஐஃபோன் 18 ப்ரோக்கும் கொண்டு வந்துருக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய மாற்றமே. மற்றபடி கைபேசியில் நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்திங்களோ அந்த மாதிரி விஷயங்கள அதே தான், அப்படியே தான் இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸ்க்காக நம்ம அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணுமா, அதான் இன்றைய தலைப்பாக ஒட்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சில நேரங்களில் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொருளையோ அந்த சேவையோ நீங்கள் பயன்படுத்தணும். மற்றபடி உங்களுக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லைன்னா நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற தேவையில்லை.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்
3: காரி நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியில் இருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணுமா, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பொருள் வருது, புதிய பொருளை வாங்கணுமா, ட்ரெண்டுக்கு மாதிரி ஒரு சேவை வழங்குறாங்க, அந்த சேவையை பயன்படுத்தணுமா போன்ற விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து சில கருத்துக்கள் வந்தன, அதில் குரல் பதிவு கேட்டலாம்.
1: வணக்கம் காதர், நான் அர்ஷாத் பேசுறேன். என்ன கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்குன்னு பொதுவாக எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாரும் வேற வேற மாதிரி யோசிப்பாங்கல்ல. பொதுவாக என்ன கேட்டா எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஐபோன் 14 வச்சிருந்தேன், 4 வருஷம் ஓடிச்சு, பேட்டரி ரொம்ப மோசமா போனதால தான் இப்ப நான் வந்து 17 வாங்கினேன். 17 எப்ப வாங்கினேன்னா 18 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 17 வாங்கினேன். ஏன்னா 18 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 17 வேலை ரொம்ப இறங்கி போச்சு. வித்தியாசம்னு பார்த்தா கேமரா மட்டும்தான். நம்ம என்ன சங்கர் மணிரத்னம் அளவுக்கா நம்ம படமோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க போறோம்? தேவையில்லைன்னு சொல்லி 17 வாங்கிட்டேன் காதர். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அர்சார். இப்ப ஜெல்டா சாந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வருடங்கள் கழித்து நான் இப்போ ஒரு ஐஃபோன் 18 Pro Max வாங்கியிருக்கிறேன். நான் அடிக்கடி இந்த லேட்டஸ்ட் கேஜெட்ஸ்லாம் மாற்றுற நம்பர் கிடையாது, ஆனால் எனக்கு தேவை இருந்தது. என்னுடைய கைபேசி வந்து அது பழுதாயிருச்சு, அதனால் புதிய கைபேசியை வாங்கினேன். அப்பப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபோன் வாங்குறது தப்பு கிடையாதுல, நம்ம பெம்பர் பண்ணிக்கலாம்ல, அப்பப்போ நம்மளே பெம்பர் பண்ணிக்கிட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு ஜெல்டா சாந்தி எனக்கு இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இன்று இந்த தலைப்பை ஒட்டி பல நேர்கள் முன் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணுமா என்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே தேவையா, அவசியமா, தேவைப்பட்டால் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்காதீங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத்
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: கேட்டுக் கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காலங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

வழிகாட்டி திரையப்படுத்திருந்த இப்ராஹிமுடைய இசையில் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். உங்களுக்காக பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பித்து விட்டது. அதே நேரத்தில் உங்களுக்காக அடுத்து எங்கே எங்கே அங்கம் இடம்பெற போகுது? எங்க போறோம் காதர், எங்க போறோம் காதர், இருங்க. நம்ம முதல் குறிப்புகள் கொடுத்தாதான் எங்க போறோம்னு உங்களுக்கு தெரிய வரும். சரி, இரண்டு குறிப்புகள் தான் கொடுக்க போறேன், சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேளுங்க முத. 1971 திறக்கப்பட்டு பிறகு 1985 மூடப்பட்டது. இரண்டாவது குறிப்பு திரைப்படங்கள். முதல் குறிப்பு 1971, 1971 திறக்கப்பட்டு அதன் பிறகு 1985 மூடப்பட்டுருச்சு. இரண்டாவது குறிப்பு திரைப்படங்கள். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் இப்போவே டக்குன்னு அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

வாய் சொல்லை தட்டாதே திரையப்படுத்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டோம். அந்த காலகட்டத்தில் வெளியே போன அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும்போது சில நேரங்களில் விட மாட்டாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவும் என் பெரியப்பாலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருட்டுத்தனமாக அவங்க போயிட்டு வெளியில் போவாங்க, படம் பார்க்க போவாங்க போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு காலகட்டத்தில் திருட்டுத்தனமாக கிடையாது, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அல்ல தனியாக நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கலாம். நான் இரண்டு குறிப்புகளை கொடுத்துருந்தேன். 1971 திறக்கப்பட்டு அதன் பிறகு 1985 மூடப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். திரைப்படங்கள்னு நான் குறிப்பு கொடுத்துருந்தேன். இதை கேட்ட பிறகு எனக்கு இன்னொரு பதில் வந்தது. ஆனால் அது மூலமாக நான் ஒரு புதிய தகவலை கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி 1970 திறக்கப்பட்டு பிறகு 1985 இப்போ ஹாலண்ட் பியாசா இருக்குல்ல, 3 லோருங் லிப்வுட்டில் அங்கேயும் ஒரு எங்ஹா சினிமா இருந்தது, அது மூடப்பட்டது அப்படின்னு எனக்கு இந்த செய்தியை அனுப்பி வைத்தது ஃபாத்திமா மஜித். ஆனால் நான் எதிர்பார்க்குற இடம் இது கிடையாது. இதே மாதிரி இன்னொரு இடம் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாசலாம் 9678898 968. அடுத்த பாடல் உங்களுக்காக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் இடம்பெறப் போகுது.

0: இந்த நேரத்தில் இனிமையான பழைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் உங்களுக்காக குழந்தையும் தெய்வமும் திரைப்படுத்தினோம், பூஜைக்கு வந்த மலர் திரைப்படுத்தினோம், பாடல்கள் இடம்பெற்றன. உங்களுக்காக இவ்வார நட்சத்திரம் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. காத்திருந்த கண்கள் திரைப்படுத்தது, நீங்களும் கொஞ்ச நேரம் காத்திருங்க. இந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு அந்த பாடல் இடம்பெறும். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
1: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு,
2: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
7: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
7: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
8: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.
9: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
10: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
9: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
10: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
9: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
10: ஜுவல் பேலஸ், Buffalo Salai, Singapore.
11: Kudira marira
12: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே. நான் ஜீனி 2.0.
13: காலம் காத்தால அலர்கிட்டு இருக்கீங்க.
14: நீங்க என்ன

0: நீங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம்
1: சிங்கே, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மீண்டும் மீண்டும் அங்கத்தில் உங்களுக்காக நினைத்தாலே இனிக்கும் திரையப்படுத்து பாடலை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். இப்ப இந்த இரண்டு குறிப்புகளை கேட்டு நீங்க பதிலை கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த இடத்த பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு இனிமையான ஞாபகங்கள் நினைவுகள் வரும். நான் இரண்டு குறிப்புகள் என்ன கொடுத்திருந்தேன், 1971 திறக்கப்பட்டு அதன் பிறகு 1985 இந்த இடம் மூடப்பட்டுருச்சு. இரண்டாவது குறிப்பு திரைப்படங்கள்னு சொல்லியிருந்தேன். இங்கே நூர்ஜஹான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராயல் தியேட்டரா டைமண்ட் தியேட்டரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு மற்றொரு குரல் பதிவை அனுப்பியிருந்தார் அபு.
3: நண்பகல் வணக்கம் காடு, என் பெயர் அபு. அந்த எங்கா தியேட்டர் அம்மோக்கி உள்ள ஒன்று இருந்துச்சு, அங்கே தமிழ் படம் தான் போடுவாங்க.
2: ஆமாம், அங்கேயும் நான் போயிருக்கேன் பல முறை. அங்கே ஆலவந்தன் திரைப்படத்தை அங்கே தான் பல முறை பார்த்தேன். கலா என்ன அனுப்பியிருக்கீங்கன்னா, ஓல்ட் டவுன், அது உள்ளன்ஸ் இருக்கிற ஓல்ட் டவுன் ஜிபி சினிமா தியேட்டரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி, நான் மூன்றாவது குறிப்பை கொடுத்துட்றேன். இந்த இடம் மேற்கு பகுதியில் இருக்குது, வெஸ்ட், மேற்கு, சரிங்களா? இப்போ மேற்கு சொன்ன பிறகு உங்களுக்கு குறிப்பாக அந்த இடம் என்னன்னு தெரியும். நீங்கள் கூகுள் படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்கலாம். 9678 9688 ஏற்கனவே சரியான பதில்களை வந்துருச்சு. இப்போ பார்க்க பார்க்க ஏற்கனவே சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க. யார் முதல்ல இந்த சரியான பதில் அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
4: பெருமையுடன் வழங்குவோர் மற்றும்
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இன்று எங்கெங்க அங்கத்தில் இரண்டு குறிப்புகள் இருந்து நான் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு 1971 திறக்கப்பட்டு அதன் பிறகு 1985 மூடப்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது குறிப்பு திரைப்படங்கள், மூன்றாவது குறிப்பு மேற்கு பகுதியில் இந்த இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை கேட்ட பிறகு எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சுட்டாங்க இந்தந்த நெய்யர்கள்.
1: கண்ணனும்
0: அதான் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு மற்றொரு குரல் பதிவு வந்தது.
2: காலை வணக்கம் மக்காதர், மன்னிக்கவும், நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ஜூரோங் டிரைவ் இன் சினிமா. என் பேர் கமலா.
0: சரியா சொன்னீங்க. அதன் பிறகு கார்த்திக் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க, நீங்களும் சரியா சொல்லியிருக்கீங்க. மற்ற நேர்கள் எல்லாருமே சரியான பதிலாக அனுப்பிட்டீங்க. ஜூரோங் டிரைவ் இன் சினிமா தான் சரி. இந்த இடம் July 14 1971 திறக்கப்பட்டது. சிங்கப்பூரில் முதலாக திறந்த வழியில் டிரைவ் இன் திரையரங்கு இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடக்க காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய டிரைவ் இன் சினிமா நம்ம சிங்கப்பூரில் தான் கட்டப்பட்டதுன்னு இந்த தகவல் சொல்லுது. அப்போ இது 8 யான்சிங் சாலையில் இருந்தது ஜூரோங் டிரைவ் இன் சினிமா. நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு திரைப்படங்கள் பார்த்த அனுபவம் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூரில் அந்த டிரைவ் இன் சினிமா என்பது கொஞ்சம் குறைவு தான், திறந்த வழியில் திரைப்படம் பார்க்குறது கொஞ்சம் குறைவு தான். அப்பப்போ சில இடங்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்ததில்ல, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திரைப்படங்கள் வந்து ஹாலிவுட் திரைப்படங்களை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இந்த இந்த திகில் திரைப்படங்களில் எப்போதுமே அந்த காட்சிகளை இங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அந்த திறந்த வழி திரைப்படங்களை வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்க்க போவாங்க. அந்த படம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு திகிலாக தான் நடக்கும். அந்த மாதிரி பார்த்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்துக்கு போயிருந்த ஞாபகம் இருக்கும். திரைப்படங்கள், புகைப்படங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அனுப்பிங்களேன். 9 6 7 8 8 9 6 8 செய்திகளே, நோக்கத்தில் நண்பகல் 12 செய்திகள் இடம்பெற போகுது. அதன் பிறகு உங்களுக்காக மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கம் இடம்பெறும். அதனால் தொடர்ந்து வானொலி பக்கமாகவீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை படைச்சிருக்கேன் உங்களுடைய காதல். இது ஆனந்தம் ஆரம்பம்.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா என்ன கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு!
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
6: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் கடந்த 2 மாதங்களில் 500 இணைய துன்புறுத்தல் புகார்களை பெற்றுள்ளது. தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அதனை தெரிவித்தது. புதிய ஆணையம் சென்ற ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. முதல் 2 மாதங்களில் வந்த புகார்களின் எண்ணிக்கை இது. 90 விழுக்காட்டு சம்பவங்களுக்கு தீர்வு கண்டிருப்பதாக கூறப்பட்டது. டாக்ஸிங் எனப்படும் அனுமதியின்றி தனிப்பட்ட விவரங்களை பகிர்ந்து மிரட்டுவது, இணையத்தில் ஒருவரை துன்புறுத்துவது ஆகிய இரண்டும் ஆக அதிகமாக இடம்பெற்றன. 7 வயதிலிருந்து 68 வயதுக்குட்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மத்திய சேமநிதி சிறப்பு கணக்கு, மெடிசேஃப், ஓய்வுகால கணக்கு ஆகியவற்றின் அடிப்படை வட்டி விகிதம் 2027லும் தொடர்ந்து 4 விழுக்காடாக இருக்கும். 2026ஆம் ஆண்டிலும் அதே வட்டி விகிதம் அறிவிக்கப்பட்டது. இந்த நீட்டிப்பு ஓய்வுகால சேமிப்பை பெருகச் செய்ய உதவும் என்று கூறப்பட்டது. கழக வீட்டுக்கடன் வட்டி விகிதத்திலும் மாற்றமில்லை. மத்திய சேமநிதி கழகமும் வீடமைப்பு வளர்ச்சிக் கழகமும் அது குறித்த கூட்டறிக்கையை வெளியிட்டன. நிச்சயமற்ற பொருளாதார சூழலில் இது நிலைத்தன்மையை தரும் என்று அவை கூறின. G7 கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி படைகளுக்கு ஆயுதம் வழங்கி ஆதரவளிப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். அது ஆபத்தான வகையில் போரை கடுமையாக்கியிருப்பதாக அமைச்சர்கள் கூறினர். அனைத்துலக வர்த்தகத்தை கீழறுத்து உலக அளவில் நிலையற்ற சூழலை அது ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சவுதி அரேபியாவுக்கு எதிராக கிளர்ச்சி படை நடத்தும் தாக்குதல்களை அமைப்பு சாடியது. வன்முறையை உடனடியாக நிறுத்தும்படி அது வலியுறுத்தியது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஈரானின் எல்லா விமான நிறுவனங்களின் சேவைகளும் நாளையிலிருந்து நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் விமான நிறுவனங்களுடன் பணியாற்றும் அல்லது சேவை வழங்கும் நாடுகளும் நிறுவனங்களும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் அவர். எரிவாயு சேவைகள், தரையிறங்கும் சேவைகள், ஈரானிய விமான நிறுவனங்களுக்கு விமானச் சீட்டுகளை விற்பது போன்றவற்றை திரு பெசன்ட் குறிப்பிட்டு சொன்னார். ஈரானிய விமான நிறுவனங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் தரப்புகள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் புரிய முடியாது என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா கிரீன்லாந்தில் இரு ராணுவ தளங்களை திறக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அதன் தொடர்பில் இன்று அமெரிக்கா, கிரீன்லாந்து, டென்மார்க் ஆகியவை ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆர்க்டிக் வட்டாரத்தை பாதுகாக்க அங்கு ராணுவ பொருளாதார முதலீடுகளை செய்யும் தேவை உள்ளதாக வாஷிங்டன் கூறியது. ஆர்க்டிக் வட்டார பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பை புதிய ஒப்பந்தம் தன்னிடமோ அமெரிக்காவிடமோ கொடுக்காது, வட அட்லாண்டிக் ராணுவ தற்காப்பு கூட்டமைப்பிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும் என்று டென்மார்க் கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியமும் பிலிப்பீன்ஸும் தடையற்ற வர்த்தக உடன்பாட்டை செய்து கொள்ள இணங்கியுள்ளன. ஒன்றிய தலைவர் உர்சலா வொண்டலியன் பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியருடன் அது குறித்து பேசியிருப்பதாக கூறினார். உடன்பாடு இன்னும் சில மாதங்களில் கையெழுத்தாகும் என்று ஒன்றியத்தின் வர்த்தக ஆணையாளரும் பிலிப்பீன்ஸ் வர்த்தக அமைச்சரும் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் மூன்று சகோதரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திரு கானை சிறையிலிருந்து விடுவிக்க கோரும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததன் தொடர்பில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சகோதரிகளின் பிள்ளைகளையும் அதிகாரிகள் தடுத்து வைத்து பின்னர் விடுவித்தனர். திரு கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிகி இன்சாஃப் கட்சி அது குறித்த தகவலை வெளியிட்டது. இந்தோனேசிய அதிகாரிகள் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர ஆன அனைத்தையும் செய்வதாக கூறியுள்ளனர். தீ பரவியிருக்கும் அளவு, சதுப்பு நிலத்தின் தன்மை ஆகியவை தீயணைப்பு நடவடிக்கையை சிரமமாக்குவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். கலிமந்தானிலும் சுமாத்ராவிலும் 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் தண்ணீரை கொட்டுகின்றன. கிட்டத்தட்ட 55,000 தீயணைப்பு வீரர்கள் தீயெறியும் பகுதிகளில் போராடுகின்றனர். தண்ணீர் தட்டுப்பாடும் தீயணைப்பு முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக விளங்குகிறது. ஃபார்முலா 1 கார் பந்தயங்களை நிர்வகிக்கும் ஆணையம் அடுத்த ஆண்டிலிருந்து கிராண்ட் பிரி கார் பந்தய தூரத்தை குறைக்க இணங்கியுள்ளது. புதிய 2027 எரிசக்தி கட்டமைப்பு விதிமுறைக்கு ஏற்ப எரிவாயுவை பயன்படுத்த ஆணையம் அந்த முடிவை எடுத்துள்ளது. தற்போது பந்தய தூரம் 305 கிலோமீட்டர், அடுத்த ஆண்டிலிருந்து அது 290 கிலோமீட்டருக்கு குறைக்கப்படும். இது 2-3 சுற்றுகள் குறைவு.
9: சொல்லும் பொருளும் ப்ரொஃபஸர் பேராசிரியர் பேராசிரியர்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு விரிவுரையாற்றுவதோடு வாழ்க்கை தொழில் ஆலோசனையையும் வழங்குவர். ப்ரொஃபஸர் பேராசிரியர்
8: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: அலைப்பாயுதே திரையப்படுத்த ஏ ரஹ்மான் இசையில ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடலை கேட்டதும் நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு மீன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய காதர் எல்லாரும் மதிய உணவை சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட போறீங்களா? நீங்க உங்க செய்திகளை இங்கே அனுப்பிக்கலாம், எங்களோட சேட் பண்ணலாம், உரையாடலாம். 9 6 7 8 8 9 6 8. சரி, 3க்கும் என்ன தொடர்பு அங்கம்? இடம்பெறதுக்கு முன்பு சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலான்னு முன்னறிவித்திருக்கிறாங்க. 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60%-95% இடைப்பட்டிருக்கும். இன்றைய காற்று தூய்மை கேட்டு குறியீடு 23 எண்ணிக்கையில் இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன் மெட்ராஸ்.

0: தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரோ.

0: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: வாசிருக்கு செல்லும் பி ஆயங்கு பழையபா ரோடுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏஒய் நோக்கி செல்லும் சிடி சுரங்கப்பாதை அங்கு ஹெவலாக் ரோட் எக்ஸிட்க்கு அருகில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் பி ஆயங்கு பசைலாபாவுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அதே போல சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி அங்கு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு பி ஆய் எக்ஸிட்க்கு அருகில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMARC Downtown East Hill. Masala Coffee live in Singapore, the return tour. bookmyshow.sg.
5: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
6: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
5: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
7: We're gonna blow the speakers, baby.
0: Oli, engeyum eppodum.
8: Aeroplane parakkudhu paramela.
9: Undanga ta konda tari.
10: Oli, vandra aari ekka.
11: Tala, bulbul tara, mullaku poda, bulbul tara.
0: Unga manasukku pidicha paadalgalode.
12: Appadi poda, poda, poda.
13: Tala modalamo.
14: Tumsukatta, ai ai tumsukatta.
10: Oli, vandra aari ekka. Keetale parvasam.

0: தீனா மன்மதன் திரைப்படங்கிறது பாடல்களை கேட்டிருந்தோம் நேர்களே. சரி, மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்தில்? இப்போ மூன்று குறிப்புகளை கொடுக்க போகிறேன். சுலபமான குறிப்புகள் தான். காஃபி, கொக்கோ, கோலா நட். காஃபி, கொக்கோ, கோலா நட், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் உங்கள் பதிலை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிக்கலாம். 9678889 68. நேரம் சரியாக இப்பொழுது 12:32. இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டா அனிருத் எக்ஸ் வி டூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
4: பாட்டு கிடைக்கும்
5: இரவு 10 மணியில் இருந்து 11:30 மணி வரை. நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேட்கிற பாட்டு கிடைக்கும்.
6: இரவினில் ஆட்டம்
5: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து மறைந்து சோகங்கள்.

வாகி சூடவா ஏழாம் அறிவு திரைப்படங்கள் வந்து பாடல்களை கேட்டுத்தோம். இன்று மூன்று குறிப்புகளை கொடுத்துருந்தேன். காஃபி, கோகோ, கோலா, நட். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கேட்டப்போ மூன்றுமே நட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க பூங்கொடி. அது கிடையாது. இது மூன்றும் அது ரொம்ப சுலபமான ஒரு பதில் தான். அது நமக்கு அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது வந்து கோலா நட்லேயும் இருக்குது, கொக்கோலையும் இருக்குது, காஃபிலையும் இருக்குது. என்னென்ன நீங்கள் கூகுள் செய்து பார்த்துட்டு எனக்கு பதில் அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: முகத்துல பரு.
1: குட்டைக்கு போங்க.
0: தலைமுடி கொட்டுது.
1: குட்டைக்கு போங்க.
2: ஐயா கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
1: குட்டைக்கு போங்க.
3: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு. நீங்க என்ன குட் டே குட் டேனு சொல்லிட்டு இருக்கீங்க?
1: அத மாத்ததா உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
3: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
1: புதுரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.
4: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டு ஊழியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க நேர்கள். சற்று முன்பே நான் மூன்று குறிப்புகளை கொடுத்துருந்தேன், காஃபி, கொக்கோ மற்றும் கோலா நட்ஸ். இதை கேட்ட பிறகு
1: வணக்கம் காதர், காஃபி, கொக்கோ, கோலா நட் இவர் மூன்றிலுமே கேஃபின் இருக்கிறது. நன்றி, வணக்கம். சாமியல்
0: மூர்த்தி, அலமேலு, கேரலைன், கார்த்திக், பெட்ரிஷா, அதன் பிறகு புஷ்பா. புஷ்பா, நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் அனுப்பல, மனுஷிருக்கேன். அப்துல் காதர், என் பேரில் இன்னொருத்தர். அதன் பிறகு ஆமாம், இவங்க எல்லாருமே எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டாங்க. இந்த மூன்றுலுமே கேஃபீன் இருக்குது. அதனால தான் இந்த கேஃபீன் நமக்கு எப்போதுமே நம்ம மூளையின் ரசாயனத்துக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது. அதனால தான் நீங்கள் கொக்கோவாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், கோலா நட் நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் இரண்டுக்குமே அந்த இந்த ஈர்ப்பு இருக்குது, அதை குடிச்சிட்டே இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நமக்கு தோணும். சரியான பதில்களை அனுப்பிவிட்ட அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி. பிற்பர்கள் ஒரு மணிக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்து அதை தமிழாக்கம் செய்ய சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரை பற்றி ஒரு சூடான தகவல் வந்து கொண்டே இருக்கின்றது.

0: ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: 8679-66646. எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: அடுத்த 3 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்குதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூரின் வானிலை அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலன்னு முன்னேறித்திருக்கிறாங்க. நல்ல மழை பெய்ய போகுது. இதனாலேயே இந்த புகை மூட்டம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தெரியல. வெரி குட். சிங்கப்பூரின் காற்று தூய்மை கேட்டு குறியீடு தற்போது 23 எண்ணிக்கையில் இருக்குங்க.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
5: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: அனிருத் இசையில் உங்களுக்காக விக்ரம் திரைப்படுத்தோம். சற்று முன்பு பீஸ் திரைப்படத்தில் பீஸ் மோட் பாடலை கேட்டிருந்தோம். நம்ம அஜித் குமார் இப்போ பீஸ் மோட்ல தான் இருக்காரு. படப்பிடிப்பை தவிர்த்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் வந்து இந்த கார் ரேசிங். அது வந்து அடிக்கடி அவர் போகிறத பார்த்துருக்கோம், செய்திகளும் வந்திருக்குது. இப்போ அவர் போகிற இந்த கார் ரேசிங்கை பற்றி ஒரு ஆவணப்படத்தில் எடுத்திருக்காங்க. இது எனக்கு தெரியாமல் இருந்தது, நான் தற்செயலாக போயிட்டு கிளிக் பண்ணது. என்னடா அது கிளேடியேட்டர் சுட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது ஏஎல் விஜய், இப்போ விஜய்னு அழைக்கப்படுறாரு, மட்ராசப்பட்டினம் போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கின அந்த இயக்குனர் இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த ஆவணப்படத்தை ஷாலினி அஜித் குமார் தான் தயாரிக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த கிளாடியேட்டர்ஸ் இன் பர்சியூட் ஆஃப் சேலஞ்சஸ் இந்த ஆவணப்படம் என்ன சொல்லணும்னா, அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லணும்னா, நம்ம அஜித் குமார் இந்த ரேசிங்கில் இறங்கும் போது என்ன மாதிரியான சவால்கள்லாம் எதிர்நோக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த தோல்விக்கு பயந்ததே இல்லை அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கலாம். அந்த தோல்விக்கு அஞ்சாமல் எப்படி வந்து அந்த ரேசிங்க்கு வந்து அவர் வந்து தயார்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கூடவே முதல் முறையாக அவங்க பிள்ளைகளும், இரண்டு பிள்ளைகளும் வந்து பேசியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜி.வி. பிரகாஷ் குமாரோட இசை நல்லா வேகமாக துடிப்பாக இருந்தது. பிராட் பிட் நடித்த F1 திரைப்படத்தை பார்த்த பிறகு இதே மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம தமிழில் இயக்கணும், குறிப்பாக அஜித் குமார் அதை நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆசைப்பட்டு இருந்தேன். இப்போ அந்த ஆவணப்படமே வெளியே வந்துருச்சு. அதை பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இன்னும் பல பேர் ஆவலாக காத்துட்ருக்காங்க.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: விவேகம் திரைப்படத்தில் துடிப்பான இந்த பாடல் கிட்ட பிறகு நீங்களும் அஜித் குமார் மாதிரி சாலையில ரேசிங் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: உள்ளன்சை நோக்கி செல்லும் புகித்திமா ரோடு அங்கு நேம்லி அவென்யூக்கு பிறகு 3 தடத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
0: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அழியுங்கள் 6371 1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDEcon.com.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
9: அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
10: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. பண்ணலாம்,
11: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
12: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
13: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
12: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
13: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
12: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
14: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
13: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
12: ரஃபி நவீன் வழங்கும்
15: இரவினில் ஆட்டம், இணையில் கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம், இடைநில் கொண்டாட்டம்.
2: பறக்காம கேளுங்க.

0: சத்தம் போடாதே திரைப்படத்தில் நம்ம பாடலை கேட்டிருந்தோம். சொல் சொல் சொல் அங்கத்துல இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போகும் அந்த வார்த்தை என்னன்னா நெகோசியேஷன். நெகோசியேஷன் தமிழ்ல நீங்க எப்படி சொல்வீங்கோ? பதில் அனுப்பிக்கலாம் 9678 9 6 8. தங்க நிலவரம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 50.
1: வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: இன்றைய சொல் சொலங்கத்துல நெகோசியேஷன் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்து அதை தமிழாக்கம் செய்ய சொல்லியிருந்தேன். பல நேயர்கள் எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லிருக்கீங்க. பேச்சுவார்த்தை என்பது தவறான பதில், பேச்சுவார்த்தை கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேச்சுவார்த்தை வந்து நெகோசியேஷனுக்கு அடங்காது. பேசுறாங்க சரி, ஆனா நெகோசியேஷனுக்கு நல்ல ஒரு அழகான தமிழ் வார்த்தை இருக்கு. என்னென்ன என்பதை கண்டுபிடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக அல்லது செய்தியாக சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: கே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: பணம் செய்யும்,
5: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
6: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்னு பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
7: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
8: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
9: என்ன

0: இன்றைய சொல்சொலங்கத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நெகோசியேஷன் கேட்ட பிறகு நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பதில்கள் வரும். அதில் ஒன்று வந்து பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை, ஒப்பந்தம், சமரசம் போன்ற பதில்கள்லாம் நேர்களை எனக்கு அனுப்பிச்சிதுங்க. ஒருத்தர் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டாரு.
1: நெகோசியேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேர பேச்சு, பேரம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, பேர பேச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா சரியான பதில் தான் அது. பேர பேச்சு என்பது சரியான பதில். இங்க நம்ம சிங்கப்பூர்ல அதை பேர பேச்சு தான் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இரண்டு பேர் வந்து பேசுறாங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு கருத்துக்கு அவங்க நடுநிலையில் வரணும்னா இந்த பேர பேச்சு நடக்கும், இந்த நெகோசியேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம வார்த்தையை பயன்படுத்துவோம். அதனால் இன்று நீங்கள் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கிட்டீங்க. இதே போல் ஒவ்வொரு நாளும் சொல் சொலகத்தில் ஒரு புதிய தமிழ் வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க.

0: ஈஸி பீட். ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: சரி நேர்களே, நான் விடைபெற நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் தான், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் தனியா நிகழ்ச்சி படிப்பேன். நாளைக்கு புதன்கிழமை காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி கேட்க வந்திருக்கேன். வியாழக்கிழமை முதல் ஹலிமாவும் நானும் சேர்ந்து ஒன்னா நிகழ்ச்சி படைப்போம். அவங்க இந்த 2 நாள் எங்க போயிருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு அவங்க வந்த பிறகு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா, எப்போதும் போல உங்களுடைய அனுபவம் ஆதரவும் கொடுக்க வந்துருங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதல். இது ஆனந்தம் ஆரம்பம்.
2: Welcome to the club.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.

தொடர்பு கொள்ளலாம் GED Aircon.com.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: மீடியா கபலி 9:08 இல் ஹிந்தி பாடல்கள்.
2: You're listening to Hindi Numbers on only 968.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: You're listening to Hindi Numbers on Media Kavoli 968.
5: Media Kavoli 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212. வாரத்தில் 7 நாட்களும்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: Up next on Oli 968, we have Bengali hits.
0: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது வங்காள பாடகை.
1: Oh, my God.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாள்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் ஹில்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
1: ப்ரோ உங்களை எல்லா கலந்துலையும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
6: மலையாள பாடல்கள்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
3: சிங்கப்பூர். உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியா காப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐசி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகோப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd AGM-இல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666

0: மாற்றுவோம்.
1: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
0: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா ஒன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
3: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
1: டீ கடைக்கு போமா?
3: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
1: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு என்ன வருது? ஸ்ட்ராங் டீ.

நல்ல மழைக்கு சூடா ஒரு டீய கலக்கி குடிச்சிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க ஒட்டோடி வந்திருக்கிறேன். உங்கள் தொட்ட கம்மி அட்டகாசமா இன்றைக்கு டீ கடையில இளைய ராஜாவுடைய பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு. இப்ப சமூக வலைதளத்துல பலரும் 1980s ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரெண்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய புகைப்படங்கள் என்ன அந்த காலத்துல 80s இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சாட் ஜிபிடியை பயன்படுத்தி புகைப்படத்துல மாற்றிட்டு இப்ப பதிவேற்று செஞ்சிருக்காங்க. பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும் பொழுது பலருடைய புகைப்படங்கள் பார்க்கும் போது இளஞ்சிவப்பு நீளம் அந்த வண்ணங்கள்ல சுறுசுருளான முடி அப்புறம் ஜீன்ஸ் சட்டில அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. புகைப்படத்துல வந்து சாட் ஜிபிடி கொடுத்துருக்கு. முகம் மட்டும் மாறாது, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்படி பல இணையவாசிகள் அவங்களுடைய புகைப்படத்தை மாத்திருக்கும் நேரத்தில் அதுக்கு எதிர்ப்பும் கலம்பி இருக்கு. இந்த மாதிரி புகைப்படங்களை மாத்திருந்தீங்கன்னா ஏஐ தளங்களுக்கு உங்களுடைய தகவல் நிறைய போய் சேரும். அது மட்டும் இல்லாம தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது தண்ணீர் பஞ்சமா அப்படின்னு பலர் யோசிக்கல. உண்மைதான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ரிக்வஸ்ட் அனுப்பும் பொழுது இந்த சர்வஸ் எல்லாம் அதிகம் வேலை செய்ய வேண்டியிருக்குமா. அதனால என்ன ஆகுனா அந்த சர்வஸ் சென்டர்ஸ் எல்லாம் அப்படியே சூடாகி உலகத்திற்கக்கூடிய அந்த வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லப்பா அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். ஆனா ஒரு விஷயங்க, இந்த மாதிரி புகைப்படங்களை பதிவிட்டு செய்யறது வித்தியாசத்தை மாற்றும் போது அது ஒரு சின்னதா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுல. மாடாய் உழைக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷத்தை நாம உருவாக்கிக்கலாம் இல்லையா. அதனால வாங்க, நீங்க இப்ப நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா உங்க கைத்துல பேசல சாட் ஜிபிடில உங்களுடைய புகைப்படத்தை பதிவேற்று செஞ்சு 1980s ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மாத்தி உங்க புகைப்படத்தை எனக்கு அனுப்புவீங்க. ஒலி வாட்ஸ்அப் அனுப்புவீங்க. யாரோட புகைப்படம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, 9678 9668 டீ கடை அட்டகாசம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு அப்படி பாட்டெல்லாம் அப்படி தூள் கலப்ப போது நீங்கள் தயாரா? நானும் தயார். 8 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி டீ கடை இடம்பெறுது. நிகழ்ச்சி படைக்க ஓடோடி வந்திருக்கிறேன். உங்கள் வாய்ப்புமலா.

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்குங்க. அடுத்து துவாசி நோக்கி செல்லும் பிஐ கேபிஇசிபி அருகில மற்றும் ஒரு வாகனம் பழுதாக இருக்க ஐந்தாம் தடுத்த தவிர்த்துடுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மறுபடியும் ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே.
5: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
6: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
7: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
6: விலை எப்படி?
7: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
2: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இவ்வாறு நட்சத்திரம் இன்று செப்டம்பர் 22ஆம் தேதி பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பிறந்த தினமும் கூட. ஆங்கிலம், உருது உட்பட 8 மொழிகள்ல புலமை பெற்றவர் பி பி ஸ்ரீனிவாஸ் பல பாடல்களை பாடினது மட்டும் இல்லாம பாடல எழுதியும் இருக்காரு. வறுமை, நிறம், சிவப்பு, நண்டு ஆகிய திரைப்படங்கள்ல வரும் ஹிந்தி பாடல்களா இருக்கலையா, அவற்றை இயற்றினது நம்முடைய பி பி ஸ்ரீனிவாஸ் என்பது உங்களுக்கு தெரியுமா? தமிழ் திரை உலகத்துல கொடிக்கட்டி பறந்த டி எம் சவுந்தரராஜன் ஒரு பக்கம் இருக்க காலகட்டத்துல பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அடுத்த நிலையில பல அருமையான பாடல்கள் கொடுத்திருந்தார். அவருடைய குரல் இருக்கக்கூடிய மென்மை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு இனிமையான உணர்வு கொடுக்கக்கூடிய குரல் வளம் படைத்தவர் தான் பி பி ஸ்ரீனிவாஸ். தமிழ்ல ஜெமினி கணேசனுக்கோ, கன்னடத்துல ராஜ்குமாருக்கோ அவர் அநேகமான பாடல்களையும் பாடியிருக்காரு. அவரு கொண்டாடும் வகையில அடுத்த 2 பாடல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னாலே இந்த 2 பாடல்களை போலேற்றம் இருக்க முடியுமா?

0: செப்டம்பர் 22 தேதி பி பி ஸ்ரீனிவாசுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு அந்த இரண்டு பாடல்களை அடுத்த வீட்டு பின்படுத்திலிருந்து பாவ மன்னிப்பு படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். பி பி ஸ்ரீனிவாசுடைய பாடல்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய காதல் பாடல்கள் தனிச்சிருந்தாலும் கொஞ்சம் சோகமான பாடல்களுக்கு பாருங்க, அதுக்கு ஒரு தனி மவுசு. பி பி ஸ்ரீனிவாசுடைய பாடல் வரிசையில எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பாடல நான் டீ கடையில ஒலியேற்றினா எல்லாம் அழுவீங்களோ அப்படின்னு ஒரு கவலைதான் எனக்கு. அதனால இந்த மாதிரி சோக மாதிரி பாடலை கொஞ்சம் தவிர்த்துடுவேன். ஆனால இந்த பாடலை கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, ஒலி வாட்ஸ்அப்புக்கு வாங்க, செய்தி அனுப்புங்க. ஒரு 20 பேர் செய்தி அனுப்புங்க வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அந்த பாடலை கண்டிப்பா ஒலியேற்ற. ஒலி செய்தி அனுப்புங்க 9688 9688.
1: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: பணம் செய்யும் பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
4: நல்ல ஒரு நிர்வனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்ன பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
5: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
6: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது. என்ன

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். ஒரு சிப் நிறைய சிறப்பு
2: தவிர்க்கவே முடியாது. பி வி ஸ்ரீனிவாஸ் சவுந்தரராஜனும் இணைந்து பாடியிருப்பாங்க. அந்தந்த பாடல்களை நீங்க டீ கடையில அடுத்தடுத்த நாள்கள்ல எதிர்பார்க்கலாம். ஆனா நாளைக்கு வந்து இடம்பெற போது கொஞ்சம் சோகம்தான், ஆனா இனிமையா இருக்கீங்களா? நாளை இந்த பாடலை முழுசா கேட்கல, எனக்கு கொஞ்சம் சோகமான பாடல் நான் பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். அதே பாடலுக்கு பிறகு வந்து இந்த பாட்டு வச்சு நான் நல்லா இருக்கும். எப்படி
3: அருகில் வந்தாள், உருகி நின்றாள், அன்பு தந்தாளே.
2: அந்த காலத்துல விட்டுட்டு போயிருவாங்க, அப்படி சோகத்துல கதாநாயகர் ஓர் அழுவாரு.
3: எங்கு சென்றாள்?
2: ஆனா இந்த மாதிரி பாடல போட்டா நீங்களும் அழுவீங்களா எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு நாள் ஒளியேற்று. சரியா, அப்பப்ப இந்த மாதிரி பாடல கேக்குறது ஒரு தனி சுகம்தான் போங்க. இப்ப வாங்க தனி காட்டு ராணிய நிகழ்ச்சி படிச்சிருக்குன்னா உங்களுக்கு தனி காட்டு ராஜா படத்துல இருந்து பாடல் ஒளியேற்றலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்ல காட்சி வாங்கலாம், சுவாசிக்கலாம், வாழ்க்கா அப்படின்னு பெருமூச்சோட மாதிரி இருக்கா, அந்த பெருமூச்சோட இது உங்களுக்காக.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: எங்கேயோ
0: கேட்ட மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனா என்ன பாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சரியா பதில் சொல்ல முடியும் இல்லையா? இன்னும் ஒரு தடவை இல்லையாச்சுங்க.
2: அழகு சிலைய பார்த்து அன்பாலே ஆசை மீறலாச்சு.
0: எனக்கு பிடித்த பாடல்கள் இந்த பாடல ஒன்று கூட. ஆனா என்ன பாடல் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பாக்க போறேன். 9678889688 அந்த பாடலுடைய முதல் அடியை எழுதி அனுப்புவீங்க, பாடி அனுப்பி வச்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாக்கலாம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அதற்குன்பாக சிங்கப்பூருடைய இப்ப பார்க்கும்பொழுது டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னா, 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 173 வெள்ளி 50 காசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மீண்டும் சொல்றோம், 173 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. Nuravichidigalukku bookmyshow.sg.
5: Lovelaveling pom tara ting tang. Lovelaveling pom pom.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
0: உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
7: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
8: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
9: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
10: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
11: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
12: நானுங்கள் மனோ.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. தக்காளி அவங்களோட சேர்த்து பரணி, ஆஸ்திரேலியால இருந்து ராஜேஷ் மித்ரா, முனிரா, ராதாகுமாரி, காயத்ரி, சந்திரசேனா, எழிலரசி, மகேதரன், அவங்களோட சுப்ரியா, லாரா, கிறிஸ்டினா, ஜேம்ஸ் வான், கேப்ரியல், ரவி, ஹுசைன், லக்ஷ்மி, சிவா, நம்ம ஷக்கீனா, இன்னும் பலர் சரியான வேலை சொல்லியிருக்கீங்க. பலர் பாடுறதுக்கு முயற்சி செய்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கிறிஸ்டினா. நீங்களா சரியான கியூட். சரி, வந்துட்டு சில பதில்களை பார்க்கலாம். வித்தியாசமா பதில் சொல்லியிருக்காரு நம்ம கரிகாலன். கேளுங்க.
6: வருது வருது நல்ல காற்று,
5: நல்ல காற்று,
6: வாசல் வரும் காற்று, அந்த பாட்டு தானே
5: பாருங்க. அதுல வந்து தன்னை எவ்வளவு வந்து கான்பிடன்ஸ் பாத்தீங்களா, தப்பான பதில சொல்லிட்டு. ஆனா நான் ஒலிட்டு இருந்ததோ
7: அழகு சிலைய பார்த்து அன்பாலே ஆசை நீரல்லாச்சு.
5: ஆஹா, என்ன பாட்டு அப்படின்னு நான் சொல்றதை விட நேரிலோட குரல் பதிவு ஒலிச்சுனா இன்னும் சிறப்பா இருக்கும். சொன்ன உடனே டக்குன்னு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க ஜாலாஷ்.
8: பொன்மணி பொன்மணிக்கு நானே உள்ளாத தேனி, என் கண்மணி கண்மணிக்கு நானே வென்றாகி போனே.
5: சரியான பதில் அதுதான், பொன்மணி பொன்மணி. தக்காளி முயற்சி பண்ணிருக்காரு கேளுங்க.
9: ஐயோ, ஞாபகத்துக்கு வர மாட்டேன். என்னமோ இப்ப இருக்கு மானி தேனே,
10: நீங்க ஒளிபரப்பு பாடல் வந்து கண்மணி கண்மணி நினைக்கிறேன்.
5: வரிகள் தெரியலனாலும் ஒவ்வொருத்தரும் பாடலாசிரியர் போல சொந்தமா வரிகளா போட்டு பாடியிருக்கீங்க. அந்த முயற்சி எனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலே உங்களுக்காக அண்ணனுக்கு ஜி படத்துல இருந்து இளைய ராஜா வினிசுகள் SBBM சித்ரா கொண்டு வரும் பாடல உள்ளேற்று. அர்ஜுன் சர்ஜா இந்த பாடல் காட்சியில் வர ஞாபகம் நம்புற வா, கேட்கலாம், கொண்டாடலாம். இது டிக்கெட்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61 டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை டீ கடை.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜினே.
1: ஒலி கூடத்துல இருக்கனால வழி மழை பெய்தான் தெரியல, ஆனா இங்க இருந்து எட்டி பார்த்தா அப்படி மேகம் கருக்குது ஜிகி ஜிகி ஜிகி அப்படின்ற மாதிரி அப்படியே இருட்டா இருக்க பாக்குறதுக்கு. உங்க பகுதியில மழையா இருந்துச்சுன்னா ஒலி வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் வெளியிடலாம். சோனி சில இடங்களில் மழை பெஞ்சிருக்க இந்த நேரத்துல சிங்கப்பூரின் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மாலை மணி 5:07 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 12 மேற்கு பகுதியில 26 மத்திய பகுதியில 24 கிழக்கு பகுதியில 12 தெற்கு பகுதியில 12 பதிவாக இருக்கு. மழைக்கு நன்றி.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: லவ் மூடு ஸ்டார்ட் டைம்.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட வகை காபி தூள் இப்போது சிங்கப்பூரில் மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ். நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. மழை பெஞ்சிட்டு இருக்கா உங்க பகுதியில அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா வேலைக்கு வரும்பொழுது ஒரு 2 மணி வாக்குல எல்லாம் அட்ட மழை, வாகனத்து ஓடும் போது ரோடு சாலையே தெரியல அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது இன்னும் வந்து இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒலி கூடத்துல இருந்து பார்க்கும்போது வந்திருக்கும் சில செய்திகளை பார்க்கலாம். பல நீர்கள் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஈஷூன மழை பெஞ்சிருக்கு, டெம்பனிஸ்ல மழை பெஞ்சிருக்கு, வில்லன்ஸ்ல சோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம நீர்கள் பலரும் காணொலியில வேற எடுத்து அனுப்பிட்டு இருக்கீங்க. சில செய்திகள் மட்டும் என்னால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அவர் பாக்குறேன், சில செய்திகளை சொல்றேன், உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இங்க வந்து செய்தி அனுப்பிச்சிருக்காரு நம்ம முத்துப்பாண்டி.
1: மாலை வணக்கம் விமலா சிஸ்டர்.
0: வணக்கம் வணக்கம்.
1: என் பேரு முத்துப்பழனி. மழை அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, வாகனங்களே பார்க்க முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. நீங்க எட்டி பாக்குறேன், கருப்பாத்தான் தெரியுதுன்றீங்க. இங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
0: பாவம், ஒண்ணுமே தெரியல. அடுத்ததாக
2: சொல்லுங்க
0: சரவணன்.
2: ஈஸ்வன் வட்டாரம் ரொம்ப ஹெவியான மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. அதுக்கு வந்த மாதிரி நல்ல பண்டா போட்டுருக்கோம்.
0: நிச்சயமாக. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், வாகனத்துல பயணம் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் பொறுமையா போங்க. வாகனமே தெரிய மாட்டேங்குது, சாலையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சில காணொலி எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. கிளம்புங்க, அதே நேரத்தில் பத்திரமாவும் பயணம் செய்யுங்க. நல்ல பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுதுங்க. இந்த பாட்டு எப்படி

0: வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் அல்லது எதிர்காலத்துல நம்ம என்னலாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படியே மனக்கண்ணுல அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அழகான நினைவுகள் உங்க மனசுக்கு வந்துருச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் தான். அப்படிப்பட்ட அழகான செய்திகளை நம்ம நேரம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பாடல கேட்ட உடனே ஹுசைனுக்கு ஒண்ணு தோணுச்சா, என்ன ஆச்சு ஹுசைன்?
1: சிங்கப்பூர் ஃபுல்லா மழை. சரியான மழை, சற்று நீங்க சொன்னீங்க மெதுவா ஓட்டுங்க, மேல மெதுவா ஓட்டணும்னா இறங்கி தள்ளதான் செய்யணும். ஆல்ரெடி 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு
0: இருக்கு. கவலைப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய பாடல்களை கேட்டீங்கன்னா உங்க வாகனமோ நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேக்குற மாதிரி பாயிட செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், கேட்டீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள ஏதேதோ பண்ணும். சேர்ந்து பாட நீங்க தயார்னா தொடர்ந்து வானொலி பக்கம் இணைஞ்சிருங்க. 5:28
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கி நோக்கி செல்லும் PI Avenue அவென்யூ அங்கு விபத்து ஏற்பட்டு இருக்கு. அடுத்ததான் BKE நோக்கி செல்லும் KGE சுவாச்சுகாங் வே எக்ஸிட் அந்த பகுதியில நெரிசல் அதிகமாயிருக்கு. மேலும் MCE நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா சாலையிலிருந்து பால்ஸ்டவுன் அவென்யூ நெடுக நெரிசல் அதிகமாயிருக்குங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 செல்லுங்கள் newmtechgroup.com.
7: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும்,

0: அருமையான இரண்டு பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம். ரஹ்மானுடைய இசையில திருடா திருடா படத்துல இருந்து கரித்தமா படத்துல இருந்து ஜில்லின பாடல்கள் ஒலித்தன.
1: இனிமையான 90 இவங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: மழை வரும்போது நேரம் எவ்வளவு ஓடுது அப்படின்னு கூட தெரியாது, அப்படிப்பட்டவராக நீங்க இருந்தீங்கன்னா பார்த்து சொல்றேங்க. சிங்கப்பூர்ல நேரம் இப்பொழுது சரியாக 5:39 ஆகிறது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: 8679664 8679664646
0: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க என்ன கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
7: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: ஏஆர் ரஹ்மானோட இசையில் இரண்டு பாடலை கேட்டோம். டூயட் படத்திலிருந்தோ காதல் தேசம் படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தன. தொண்ணூறுகள் காலகட்டத்துக்கே அந்த பாடல்கள் உங்களை கொண்டு சென்றிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நாசர் செய்தி அனுப்பிச்சிருக்காரு, குரல் பதிவு கேட்கலாம். வணக்கம் நண்பா.
1: ஐயோ ஏங்க, எல்லாமே ஏஆர் ரஹ்மான் நல்லா பாட்டா போறீங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு போக மாட்டேன், காடியில உட்காந்துருவேன் நினைக்கிறேன்.
0: வீட்டை மாத்திட்டுனாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, சரியா? ஓகே, இன்னும் ஒரு பாடல் இருக்கு. ஆறு மணி செய்திகளுக்கு முன்பாக தொடர்ந்து வானொலி பக்கம் இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நேயர் கார்த்திக் ஒரு அழகான வரி அனுப்பி வச்சிருக்காரு மழையை பத்தி. எங்கேயோ படிச்சு புடிச்சு அனுப்பிச்சிருக்காரு, படிச்சோன்னு ஆஹா அப்படின்னு மலைச்சிட்டு அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பகிர்ந்து
2: கொள்றேன். போக்குவரத்து நிலவரம்
0: உள்ளசி நோக்கி செல்லும் பிகே புக்கே பஞ்சாங் சாலைக்கு அருகில விபத்து ஏற்பட்டு இருப்பதால டெரிவாம் சாலையை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு. முதல் தடத்தை தவிர்த்து விடுங்க. அது போல சாங்கி நோக்கி செல்லும் PIE எங்மியூ அவென்யூ அந்த பகுதியிலேயும் விபத்துங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. நேயர் கார்த்திக் அழகான ஒரு வரியா அனுப்பி வச்சிருக்காரு மழையை பத்தி. சொல்றேன் கேளுங்க. நல்ல மழை, அது பத்தின அழகான வரி ஒன்று. மழைக்கு கூட நல்ல பெயர் கிடைப்பது எவ்வளவு பெய்தது என்பதில் அல்ல, எப்போது பெய்தது என்பதில்தான். எவ்வளவு பெரிய உண்மை.

வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் ஆபத்தில் இருக்கும் பிள்ளைகளை முன்கூட்டி அடையாளம் கண்டு விரைவாக உதவ புதிய ஏற்பாடு அறிமுகமாகியிருக்கிறது. சேஃபோ எனும் புதிய பிள்ளை பாதுகாப்பு பிரிவு தொடங்கப்பட்டது. அது அரசாங்க அமைப்புகளிடம் இருக்கும் தகவல்களை ஒருங்கிணைக்கும். சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு, சிங்கப்பூர் காவல்துறை, மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு ஆகியவை அதில் இடம்பெறுகின்றன. உதாரணமாக, போதைப்பொருள் குற்றத்திற்காக பெற்றோர் கைதானால் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஆபத்து உண்டா என்று சேஃபோ ஆராயும். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் காவல்துறை புகார்களையும் அது பரிசீலிக்கும். ஆபத்து கண்டறியப்பட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடக்கத்தில் 7 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளை சேஃபோ கவனிக்கும். உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலையை சமாளிக்க சிங்கப்பூரர்களிடம் போதிய வளம் இருப்பதாக சிங்கப்பூர் நாணய வாரியம் கூறியிருக்கிறது. ஆயினும் நிறுவனங்கள், குடும்பங்கள், நிதி அமைப்புகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டது. மத்திய கிழக்கு பதற்றம், நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக கட்டுப்பாடுகள், AI துறையின் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் தாக்கம் ஏற்படலாம். சிங்கப்பூர் நாணய வாரியம் அதன் வருடாந்திர நிதி நிலைத்தன்மை ஆய்வை இன்று வெளியிட்டது. மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் நாளை கலைக்கப்படுகிறது. 60 நாளுக்குள் தேர்தல் நடத்தப்படும். மலாக்கா முதலமைச்சர் அப் ரவுஃப் யூசோ இன்று செய்தியாளர் கூட்டத்தில் அதனை அறிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கூட்டணிக்கு மற்றொரு சோதனை வருகிறது. அண்மையில் நடந்த 3 மாநில தேர்தல்களில் திரு அன்வாரின் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி தோல்வி கண்டது. சபா மாநிலத்தில் போட்டியிட்ட 22 இடங்களில் 1 மட்டுமே அது வென்றது. ஜொஹூரில் அதன் இடங்கள் 12-8 குறைந்தன. நெகிரி செம்பிலானில் ஆட்சியை பறிகொடுத்தது இப்போது மலாக்கா. அங்கு 28 இடங்களில் தேசிய முன்னணிக்கு 21, பக்காத்தான் ஹராப்பானுக்கு 5 இடங்கள் உள்ளன. இம்முறை யார் யாருடன் கூட்டு என்பது இன்னும் தெரியவில்லை. அதிநவீன செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு தேவை என்ற உலக நாடுகளின் அழைப்புக்கு சிங்கப்பூர் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 20க்கும் அதிகமான நாடுகள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டன. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரின் ஆதரவை புலப்படுத்தினார். நிறுவனங்கள் வெளிப்படையாக நடக்க வேண்டும். புதிய AI மாதிரிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றை கட்டாயம் சோதிக்க வேண்டும். அவற்றின் அபாயங்களை மதிப்பிட வேண்டும் என்று அறிக்கை சொல்கிறது. பாதுகாப்பு மிரட்டல்கள் ஏற்படும்போது அது குறித்து நாடுகள் தகவல் பரிமாற வேண்டும் என்கிறது அறிக்கை. தொழில்நுட்பம் நாடு தாண்டும்போது எஸ் ராஜரத்னம் ஆய்வுக் கழகம் போன்ற அமைப்புகள் ஆபத்தை சமாளிக்க உதவலாம் என்று தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங் கூறியிருக்கிறார். கழகத்தின் 30ஆம் ஆண்டு நிறைவில் அவர் பேசினார். எஸ் ராஜரத்னம் ஆய்வுக் கழகம் உத்திபூர்வ ஆய்வு, பாதுகாப்பு விவகாரங்களில் கவனம் செலுத்துகிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நாட்டுக்கு ஆய்வுக் கழகத்தின் பணி முக்கியம் என்று திரு சான் சொன்னார். வாய்ப்புகள், அபாயங்கள் இரண்டையும் முன்கூட்டி மதிப்பிட அது உதவும் முடியும் என்றார் அவர். சிங்கப்பூர் தேச வரைபடத்தில் அதன் இடத்தை தவிர்க்க முடியாது, உலக அரசியலை விட்டு ஒதுங்க முடியாது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் கடந்த 2 மாதங்களில் 500 இணைய துன்புறுத்தல் புகார்களை பெற்றுள்ளது. தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் அதனை தெரிவித்தது. புதிய ஆணையம் சென்ற ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. 90 விழுக்காட்டு சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டது. டாக்ஸிங் எனப்படும் அனுமதியின்றி தனிப்பட்ட விவரங்களை பகிர்ந்து மிரட்டுவது, இணையத்தில் ஒருவரை ஒருவர் துன்புறுத்துவது ஆகிய இரண்டும் ஆக அதிகம். சிங்கப்பூரில் சிறுவர் முதல் முதியவர் வரை இணைய துன்புறுத்தலுக்கு ஆளாயினர். சிங்கப்பூரில் கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கிய முதலாளி சுமார் 20,000 வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேலையிட சம்பள கோரிக்கை நடுவர் மன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொடுக்காத 3 மாத சம்பளம், பெண்ணுக்கு ஏற்படுத்திய சிரமத்துக்கு மேலும் 3 மாத சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் சிறப்பாக வேலை செய்வதாக நிறுவனம் மதிப்பிட்டு வந்தது. ஆனால் மகப்பேற்று விடுப்பின் போது புதிய முதலாளி அந்த பெண்ணை திரும்ப திரும்ப தொலைபேசியில் கூப்பிட்டார். பிறகு புது முதலாளியின் அணிக்கு அந்த பெண் பொருந்தவில்லை என்று சொல்லி
ஒரு தொலைபேசி அழைப்பில் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். நீதிபதி லீ சுன், வேலை பார்க்கும் பெண்கள் குடும்பம் அமைக்க விரும்பும்போது சில முதலாளிகள் எப்படி சிரமம் தருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று கூறினார். SUTD சிங்கப்பூர் தொழில்நுட்ப வடிவமைப்பு பல்கலைக்கழகத்தின் கார்பந்து வசதிகளை அனுமதியின்றி முன்பதிவு செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படும். அந்த 41 வயது ஆடவர் பல்கலைக்கழகத்தில் துணை நிர்வாகியாக பணியாற்றியவர். தமது பதவியை பயன்படுத்தி 3 ஆண்டில் 180 அதிகமான முன்பதிவுகளை அவர் செய்ததாக காவல்துறை கூறியது. பல்கலைக்கழகத்துக்கு 130,000 வெள்ளிக்கு மேல் நட்டம் ஏற்பட்டது. இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மலேசியாவுக்கு 30 விசாவில் சென்று வேலை தேடுவது அதிகரித்திருப்பதாக மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் சொல்கிறது. பயண விசாவில் சென்று வேலை செய்ய வேண்டாம் என்று இந்திய நாட்டவரை அது கேட்டுக்கொண்டது. இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் முகவர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி இன்னல்களுக்கு ஆளாவதாக தூதரகம் குறிப்பிட்டது. வெளிநாட்டில் வேலை நாடி செல்வோர் முதலில் வேலை அனுமதி அட்டை பெற்று பிறகு பயணம் செய்யும்படி தூதரகம் ஆலோசனை தந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: இப்பவே தூங்க போயிடாதீங்க, ஏன்னா மணி காட்டும் கடிகாரம் சொல்லும் நேரம் மாலை மணி 6:13 ஆகின்றது. 6 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது டீ கடை. உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன், வெவ்வளவு பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு துணியா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தொடர்ந்து அடுத்த பயணத்துக்கு போக போறோம். 1, 2, 3 அங்கத்துல இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா மாற போறேன். குறிப்புகள் காத்துட்டு இருக்கு, நீங்க கண்டுபிடிக்க. தொடர்ந்து வானிலை பக்கமாவே இணைஞ்சிருங்க. சிங்கப்பூரின் வானிலை தொடர்ந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பல இடங்கள்ல இன்னும் மழை பெய்யுது அப்படின்னு தெரியுது. இந்த நேரத்துல சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு பாத்துல. மாலை மணி 6:13 நிலவரப்படி வடக்கு பகுதியில 11, மேற்கு பகுதியில 18, மத்திய பகுதியில 16, கிழக்கு பகுதியில 21, தெற்கு பகுதியில 12 பதிவாகி இருக்கு. மழைக்கு நன்றி.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
2: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: அருமையான பாடல மருகத நாணயம் படத்துல இருந்து நம்ம பிரதீக்குமாருடைய குரல்ல நம்ம கேட்டு வழிந்தோம். அடுத்ததா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்க குறிப்புகள், நான் யார் அப்படின்னு இன்று இங்க கண்டுபிடிக்க குறிப்புகள் கொடுக்கறேன். குட்டி குட்டியா தான் கொடுப்பேன், ஆனா நீ கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு தெரியுது எப்படி கொடுத்தாலும். சரி, முதல் குறிப்பு இதுதான். 1932 டேனிஷ சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. தொடக்கத்துல நான் வந்து மரக்கட்டை, சரியா, இதான் முதல் குறிப்பு. இரண்டாவது, என்னோட பேர் வந்து தொடக்கத்துல டேனிஷ் வார்த்தையில தான் வந்த ஒரு பேர், சரியா. பிளே வெல் என்பதுதான் அதனுடைய ஆங்கில அர்த்தமா அமைஞ்சிருக்கு. மூன்றாவது குறிப்பு, 1949 தான் கட்டையில இருந்து நெகிழிக்கு, பிளாஸ்டிக் நான் மாறினேன், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன பயன்படுத்துறாங்க, நான் யார் என்பதுதான் இன்று காண கேள்வியாக அமைஞ்சிருக்கு. பதில் தெரிஞ்சா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வாங்க ஒலி வச்ச பக்கமாக வந்து பதில சொல்லுங்க. 9678 8 9 6 8 பாக்கலாம் யாரெல்லாம் இன்றைக்கு நல்லா விளையாடுறாங்கன்னு. மீன் சொல்றேன், 1932 டேனிஷ சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. தொடக்கத்துல நான் மறக்கட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பேர் வைக்கணும் இல்லையா, என்னோட பேர் வந்து டேனிஷ் மொழியில இருக்கிற அந்த பேர் வந்து ஆங்கிலத்துல மாற்றினா பிளே வெல் அப்படின்னு அமையும். மூன்றாவது குறிப்பு, மரக்கட்டையில இருந்துன்னா 1949 தான் நெகிழிலால ஆக்கப்பட்டு இப்ப வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். யார் நான் என்பது என்னது சொல்லி முடிக்கிட்டு நேரில் கண்டுபிடிக்கிறீங்களே, எனக்கு இது பிடிக்கவே மாட்டேங்குது. போங்க இப்ப வாங்க ஒலி 9 6 8 ஒலியின் சிறந்த 10 பாடல் வரிசையில. போன வாரம் 27 விழுக்காடு வாக்குகளை பெற்று 5ம் இடத்தை பிடித்த மண்டாடி படத்திலிருந்து பாடல்

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
2: பாட்டு கேட்டுட்டு அப்படி மெய் வருந்துட்டேன்னா டிராபிக் வருது கூட வாக்கல போட்டுருங்க. சரி, நம்ம பாடல்கள் கேட்டோம். மண்டாடி படத்துல இருந்து ஆரோமலை படத்துல இருந்து பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. நம்ம நீர்கள் பலரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, பதிலா சொல்லிட்டு இருக்காங்க. அவற்றை கேட்கறது முன்னால
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்
2: முதல் தடத்தை தவிர்த்து விடுங்க. அடுத்துதான் துவாசி நோக்கி செல்லும் PIE எரம் சாலை கருகில வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
3: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயல்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி

0: காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: இன்றைக்கு நான் இன்னொரு பொருளை மாறி இருக்கேன் அப்படின்னு கேட்டதற்கு, தட்டு சாப்பிட தட்டுன்னு சொல்லியிருக்காங்க, நாற்காலி மேசா அலமாரி கட்டில் அப்படின்னு எக்கச்சக்கமான பதிலாக வந்திருக்கு. சரி, தொடக்கத்தில் வந்து நான் மரக்கட்டையால் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதன் பிறகு நான் மாறி இருக்கேன். யாருன்னு கேட்டதுக்கு வித்தியாசமான பதில்கள் அந்த குவிஞ்ச பண்ணமா இருக்கு, அவற்றையும் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக அப்படி வாகனத்தில் பயணம் செஞ்சிருக்கீங்களா? இந்த பாடலை கேட்டுட்டே பயணம் செய்யும் போது அதை தனி என்பது தான் போங்க. காதலிக்க நேரம் இல்லை உங்களுக்குமா? பாடலை கேட்டுட்டே யோசிங்க.

0: பத்துதல படத்துல இருந்தோ காதலிக்க நேரமில்லை படத்துல இருந்தோ ரஹ்மானுடைய சில பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம். பாடல் முடிவடைந்த நேரம் 6:39 ஆகிறது. இன்றைக்கான கேள்விக்கு சரியான பதிலையோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: உள்ளசி நோக்கி செல்லும் பிகே புக்கி பாஞ்சாக் சாலை கருகில விபத்து ஏற்பட்டு இருப்பதால டேரி ஃபார்ம் சாலை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு. முதல் தடத்தை தவிர்த்து விடுங்க. அடுத்ததான் துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவனி 6 கரையில் வாகனம் பழுதாயிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்கள அம்மா, எங்க
6: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
0: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: நேற்று இரண்டு பாடல்களை வெளியிட்டிருந்தோம். ஜீவ பிரகாஷ் குமாரோட இசையில நான் முத்துக்குமார் கொடுத்திருந்த அழகழகான வரிகள் இடம்பெற்ற பாடல்கள் தான் தாண்டவம் படத்திலிருந்து உதயம் NH4 படத்திலிருந்து இடம்பெற்றிருந்தன. எங்க எங்க கேள்விக்கான பதில் அப்படின்னு கேக்குறது புரியுது. வந்துட்டு அதுக்கு
1: முன்னால போக்குவரத்து நிலவரம்
0: பிகே நோக்கி செல்லும் SLA TP அருகில வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அடுத்துதான் சாங்கி நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன் சாலை அருகில் வாகனம் பழுதாகி இருப்பதால இரண்டாம் தடத்தை தவிர்த்து விடுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங் அறியுங்கள். 6371111105 புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
7: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: சந்திரமௌலி துபாயில இருந்து, மாதவி, ஜெசிகா, வித்யா, லக்ஷிதா, ஃபதீமா, நிவேதா, மல்லிகா, சாமுவல் பல நீர்கள் சரியான பதில் சொல்லிருக்கீங்க, கலக்கிருக்கீங்க. இருந்தாலும் நான் பதில் சொல்லல, ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா. மீண்டும் அந்த குறிப்புகள் 1932 டேனிஷ்ல உள்ளவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. தொடக்கத்துல நான் மரக்கட்டையா இருந்தேன், அதன் பிறகு என்ன வந்து 1949 நெகிழியாக மாத்திட்டாங்க, பிளாஸ்டிக்கா மாத்திட்டாங்க. எனக்கு வந்து டேனிஷ் பேரு அதனுடைய ஆங்கில மொழி மாற்றம் செய்தா பிளே வெல் அப்படின்னு வரும். நான் யார் யார் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பல நேயர் சொல்லியிருந்த பதில் சொல்லியிருக்காங்க. நவீன் அவர் தான் முதல் நேயர், நரேன் அவர் தான் முதல் நேயர். லெகோ என்பதான் சரியான பதில். நிலா
1: வணக்கம், இன்னைக்கு நீங்க கொடுத்த குறிப்பு எல்லாமே ரொம்ப எளிமையா இருந்தது.
0: அப்படியா?
1: ஆன்சர் வந்து லெகோ.
0: நன்றி நன்றி. லக்ஷிதா.
2: ஹலோ, என் பேர் லக்ஷிதா. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து லெகோ. நன்றி.
0: அடுத்த பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். லெகோ பிரிக் என்பதுதான் சரியான பதில். தொடக்கத்துல மரக்கட்டையா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலை தீல வந்து அழிஞ்சு போயிருச்சு. அதன் பிறகு எப்படி எல்லாம் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது நெகிழியை பயன்படுத்தி, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க. விளையாண்டு இருக்கோம். சரியான நேர்களுக்கும் நன்றி. அப்படியே காலரே தூக்கி விட்டுக்குங்க. இது டிக்கெட் நானுங்க.

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: இரவு மணி 7, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் ஆபத்தில் இருக்கும் பிள்ளைகளை முன்கூட்டி அடையாளம் கண்டு விரைவாக உதவ புதிய ஏற்பாடு அறிமுகமாகியிருக்கிறது. சேஃபா எனும் புதிய பிள்ளை பாதுகாப்பு பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. அது அரசாங்க அமைப்புகளிடமிருக்கும் தகவல்களை ஒன்றிணைக்கும். சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு, சிங்கப்பூர் காவல்துறை, மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு ஆகியவை அதில் இடம்பெறுகின்றன. உதாரணமாக, போதைப்பொருள் குற்றத்திற்காக பெற்றோர் கைதானால் அந்த குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆபத்து உண்டா என்று சேஃப் ஆராயும். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் காவல்துறை புகார்கள் போன்றவற்றை அது பரிசீலிக்கும். ஆபத்து கண்டறியப்பட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடக்கத்தில் 7 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சேஃப் பராமரிக்கும். அதிநவீன செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு தேவை என்ற உலக நாடுகளின் அழைப்புக்கு சிங்கப்பூர் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 20 அதிகமான நாடுகள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டன. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரின் ஆதரவை புலப்படுத்தினார். நிறுவனங்கள் வெளிப்படையாக நடக்க வேண்டும். புதிய AI மாதிரிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றை கட்டாயம் சோதிக்க வேண்டும். அவற்றின் அபாயங்களை மதிப்பிட வேண்டும் என்று அறிக்கை சொல்கிறது. பாதுகாப்பு மிரட்டல்கள் ஏற்படும்போது அது குறித்து நாடுகள் தகவல் பரிமாற வேண்டும் என்கிறது அறிக்கை. இந்தோனேசியாவில் புகைமூட்டத்தால் மூச்சு பிரச்சனையை சந்திப்போர் எண்ணிக்கை 170,000 தாண்டியிருக்கிறது. இந்தோனேசிய சுகாதார அமைச்சு இதனை தெரிவித்தது. 40,000 அதிகமான சிசுக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு கூறியது. போனியோ, சுமத்ரா, பாப்புவா ஆகிய 3 தீவுகளில் அடர்ந்த புகைமூட்டம். மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் புகைமூட்டம் பரவுகிறது. புகைமூட்டத்தில் இருக்கும் நச்சுத்துகள் மோசமான உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவதாக இந்தோனேசிய சுகாதார அமைச்சு குறிப்பிட்டது. கடந்த மாதம் முதல் நேற்று வரை உள்ள நிலவரப்படி சுமார் 175,000 பேர் கடுமையான பாதிப்புக்கு ஆளானதாக அமைச்சு சொன்னது. இதற்கிடையே சிங்கப்பூரில் இன்று காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 59.77 இடைப்பட்டிருக்கிறது. உலக பொருளாதார நிச்சயமற்ற நிலையை சமாளிக்க சிங்கப்பூர்களிடம் போதிய வளம் இருப்பதாக சிங்கப்பூர் நாணய வாரியம் கூறியிருக்கிறது. ஆயினும் நிறுவனங்கள், குடும்பங்கள், நிதி அமைப்புகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டது. மத்திய கிழக்கு பதற்றம், நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக கட்டுப்பாடுகள், AI துறையின் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் தாக்கம் ஏற்படலாம். சிங்கப்பூர் நாணய வாரியம் அதன் வருடாந்திர நிதி நிலைத்தன்மை ஆய்வை இன்று வெளியிட்டது. சிங்கப்பூரில் கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கிய முதலாளி சுமார் 20,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேலையிடச் சம்பள கோரிக்கை நடுவர் மன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொடுக்காத 3 சம்பளம், பெண்ணுக்கு ஏற்படுத்திய சிரமத்துக்கு மேலும் 3 சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் சிறப்பாக வேலை செய்வதாக நிறுவனம் மதிப்பிட்டு வந்தது. ஆனால் மகப்பேற்று விடுப்பின் போது புதிய முதலாளி அந்த பெண்ணை திரும்ப திரும்ப தொலைபேசியில் அழைத்தார். பிறகு புது முதலாளியின் அணிக்கு அந்த பெண் பொருந்தவில்லை என்று சொல்லி ஒரு தொலைபேசி அழைப்பில் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். நீதிபதி லீலி சுன், வேலை பார்க்கும் பெண்கள் குடும்பம் அமைக்க விரும்பும்போது சில முதலாளிகள் எப்படி சிரமம் தருகிறார்கள் என்பதற்கு இது நல்ல எடுத்துக்காட்டு என்றார். இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மலேசியாவுக்கு 30 விசாவில் சென்று வேலை தேடுவது அதிகரித்திருப்பதாக மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் சொல்கிறது. பயண விசாவில் சென்று வேலை செய்ய வேண்டாம் என்று இந்திய நாட்டவரை அது கேட்டுக்கொண்டது. இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் முகவர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி இன்னல்களுக்கு ஆளாவதாக தூதரகம் குறிப்பிட்டது. வெளிநாட்டில் வேலை நாடி செல்வோர் முதலில் வேலை அனுமதி அட்டை பெற்று பிறகு பயணம் செய்யும்படி தூதரகம் ஆலோசனை தந்தது. மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் நாளை கலைக்கப்படுகிறது. 60 நாளுக்குள் தேர்தல் நடத்தப்படும். மலாக்கா முதலமைச்சர் அப் ரவுஃப் யூசு இன்று செய்தியாளர் கூட்டத்தில் அதனை அறிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கூட்டணிக்கு மற்றொரு சோதனை வருகிறது. அண்மையில் நடந்த 3 மாநில தேர்தல்களில் திரு அன்வாரின் பக்கத்தான் ஹரப்பன் கூட்டணி தோல்வி கண்டது. சபா மாநிலத்தில் போட்டியிட்ட 22 இடங்களில் ஒன்றில் மட்டுமே அது வென்றது. ஜொஹூரில் அதன் இடங்கள் 12-8 குறைந்தன. நெகிரி செம்பிலானில் ஆட்சியை பறிகொடுத்தது. இப்போது மலாக்கா. அங்கு 28 இடங்களில் தேசிய முன்னணிக்கு 21, பக்கத்தான் ஹராபானுக்கு 5 இடங்கள் உள்ளன. இம்முறை யார் யாருடன் கூட்டு என்பது இன்னமும் தெரியவில்லை. வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா கேட்டிருக்கிறது. தென்கொரிய அதிபர் லீ ஜேமியும் நியூயார்க் டைம்ஸ் 8 பேட்டி தந்தார். முதலில் வடகொரியா அணுவாயுதத்தை கைவிட வேண்டும், பிறகுதான் தடை நீக்கப்படும் என்று சொல்வது நடக்காது என்று அதிபர் லீ குறிப்பிட்டார். புதிதாக ஆயுத தயாரிப்பை நிறுத்த வடகொரியா ஒப்புக்கொண்டதுமே தடையை நீக்க வேண்டும் என்றார் அவர். பொருளாதார தடையை நீக்காவிட்டால் காசுக்காக அணுவாயுதங்களை விற்க வேண்டிய நிலைக்கு வடகொரியா போய்விடலாம் என்று அதிபர் லீ எச்சரித்தார்.
0: சொல்லும் பொருளும்
1: ப்ரொஃபஸர் பேராசிரியர் பேராசிரியர்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு விரிவுரையாற்றுவதோடு வாழ்க்கை தொழில் ஆலோசனையையும் வழங்குவர். ப்ரொஃபஸர் பேராசிரியர்
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: நலம் தரும் தினம் ஆர்

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய. ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
4: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
4: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
4: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழைங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. கவனிக்கப்படாத ஒரு பாடலும் கூட, அந்த பாடல் மட்டும் இல்லங்க, மலைச பாடல், திலீப் வர்மனின் குரல்ல காத்திருக்கு. இந்த மழை நேரத்துக்கு அந்த பாடல் மட்டும் இல்லைங்க, 80கள் காலகட்டத்தில இருந்து நம்ம இளைய ராஜாவுடைய பாடல்களை எடுத்து வச்சிருக்க. லேசா கேளுங்க.
8: சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, சின்ன பொண்ணு சேல.
7: இந்த பாடல்கள் எல்லாம் முழுசா கேட்க வானொலி பக்கமாக இணைத்து வராதுங்க. அது மட்டும் இல்லாம நான் படிச்ச வேந்த சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால வானொலி பக்கமாகவே இணைய தவறாதுங்க. எனக்கு துணைய நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் பக்கமா வந்து ஒரு ஜிப் ஏதாவது ஒன்று அனுப்புவீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஜிப் ஒன்று அனுப்புவீங்க. சரியா? சரி, இப்ப நம்ம நேயர்களுக்காக ரஹ்மான் இசமைச்சு பாடியிருக்கும் ஒரு பாடல். இந்த பாடலை ஒவ்வொரு தரம் கேட்கும் போது எனக்கு புதுசு புதுசா, வா இப்படிலாம் எழுதியிருக்காரு, இப்படிலாம் வந்து இசமைச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. தீரே இஷ்க் மெயின் படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடல் உங்களையும் ஆச்சரியப்படுத்தும்னு நாங்கள் நம்புகிறோம். இது டீ

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, DMRK Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore, The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: பசங்க மலிச திரைப்படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். பாடல் முடிவடைந்த நேரம் 7:27 ஆகின்றது. நீங்க சாட் ஜிபிடி அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கீங்களா? இல்லமா, நான் ஜெமினாய் தான் பயன்படுத்துறேன் அல்லது கிளாத் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்பவராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கைத்தொலைபேசியில கண்டிப்பா சாட் ஜிபிடி இருக்கும் இல்லையா? அதை திறந்து வைங்க, உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் சொல்ல போறேன். சரியா, வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்பாக பயணம் செய்து கொண்டிருக்கும் நேர்கள் இப்ப பாரிஸ் கூட நிகழ்ச்சி கேட்டு இருக்காரு. பயணம் செஞ்சுட்டு உங்களுக்காக
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலையை நோக்கி செல்லும் PI லானி சாலைக்கு அருகில் 3 தடத்துல விபத்து ஏற்பட்டு இருக்கு. அடுத்துதான் SLA நோக்கி செல்லும் TPE டெம்பனி 77 கரையில் வாகனம் பழுதாக இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: ஒரு சிப் நிறைய சிறப்பு. அண்மையில இந்த சாட் ஜிபிடி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த ஒரு ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு எனக்கே புரியல, ஆனா இதனாலதான் வந்து இந்த மாதிரி செயற்கை நுண்ணெல்லாம் நம்ப கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அமைச்சிருக்கு. ஓகே, உங்க கைத்தொலைபேசியில சாட் ஜிபிடியை திறந்து அதுல கிவ் மீ எ நம்பர் பிட்வீன் 1 to 30 அப்படின்னு டைப் செய்யுங்க. அப்படி நீங்க தட்டச்சு செஞ்சீங்கன்னா டக்குனு முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண் 17 அமையும். அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் நம்பர், கிவ் மீ அனதர் நம்பர் அப்படின்னு நீங்க கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 23 தான் சொல்லும். எனக்கு அப்படிதான் நடந்துச்சு, உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒலி வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்புங்க. மீண்டும் சொல்றேன், கிவ் மீ அ நம்பர் பிட்வீன் 1 to 30 அப்படின்னு நீங்க ஆங்கிலத்தில் டைப் செய்து நீங்க அனுப்புனீங்கன்னா முதல்ல வந்து 17 தான் காட்டும். அதன் பிறகு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் நம்பர், கிவ் மீ அனதர் நம்பர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 23 தான் அனுப்புது. உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா ஒலி வாட்ஸ்அப் பக்கம் வந்து செய்தி சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாட் ஜிபிடி பல விஷயங்களை வந்து ஏற்கனவே முன்பதிவு செஞ்சுதான் பேசுது போல இருக்கு. நாமையோ ஏதோ ஒரு பதிவுல தான் இருக்கும் போல இருக்கு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ChatGPT பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பல நேர்கள் முயற்சி செய்திருக்காங்க, ஜாஸ்மின் அவங்களோட சரியான செந்தா சொல்லியிருக்காங்க, மேலும் புதுசா நேர்கள் கௌரி அவங்க வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்லியிருக்காங்க, சுரேஷ், விஜய், தர்ஷன், காவேரி செல்வன், மணி ஸ்தெல்லா, மெய்யப்பன், சாமி நாதன், சோபனா, காஞ்சய்குமார், சேது, வேலா, ஜஸ்மின் என பலர் வந்து 17-23 தான் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி முயற்சிக்கு. ஆனா ஒரே ஒரு நேருக்கு மட்டும் சுராயா பர்வீன் அவங்களுக்கு மட்டும் 24 கிடைச்சிருக்கு. 17 அப்புறம் 24 கிடைச்சிருக்கு. எப்படிங்க, எனக்கு புரியவே இல்லை. எத்தனை பேருக்கு அதில் 17-23 கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி 24 கிடைச்சிருக்கு? அப்படின்னா அந்த ChatGPT-க்கு நீங்க சவாலா இருந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, உங்களை வந்து ப்ரோக்ராம் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து இந்த நேரத்தில் நம்ம நேர்களுக்காக தங்க விலை நிலவரத்தை பார்த்து சொல்றோமே. கணக்கு போட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெரிய ஒரு நிலவரம் எல்லாம் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. DMY ஜுவல்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இதே போல தொழில்நுட்பம் சார்ந்த செய்தியில அவ்வப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ளவும் நாங்க காத்துட்டே இருக்கோம். அடுத்ததாக வைரமுத்துவின் வரிகள்ல டி இமானின் இசையில் ஜீவாத்திரைக்கா இடம்பெற்றிருக்கும் பாடல் இது. கார்த்திகோட ஹென்சமான குரல்ல பாடல் கேட்கலாம் வாங்க.
4: இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: மாலையோடு இணைஞ்சிருக்கிறோம். நேரம் 2:43.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்
3: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பிகே நோக்கி செல்லும் கேஜி சுங்காய்த்துங்கா சாலை கருகில வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அடுத்துதான் சாங்கி நோக்கி செல்லும் PIE லானி சாலை கருகில விபத்து ஏற்பட்டு இருப்பதால பிகே நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு. மூன்றாம் தடத்தை தவிர்த்து விடுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றைய உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள். ஒலி 9:08
0: சூர்யா. தமிழ் சினிமாவில உச்சத்தில் இருக்கும் நடிகராக இருக்காரு. அவருடைய நடிப்புல கருப்பு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இரண்டு திரைப்படங்களுமே வெற்றி பெற்ற திரைப்படங்களா அமைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து அண்மையில ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு, சீன் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலயும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. விரைவில் வெளிவர இருக்கும் நேரத்துல அந்த படத்தை அடுத்து சூர்யா ஞானவேல் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதாகவும், அதுல ஒரு மருத்துவர் கதாபாத்திரத்துல அவர் நடிக்க போறாரு அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்கு. அதனை தொடர்ந்து அங்கதான் செய்தியே இருக்கு. இயக்குனர் மணிரத்னம் சூர்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராம். சூர்யாவும் அதுல நடிக்க நாட்டு காட்டுறாரு அப்படின்னு காத்து வாக்குல ஒரு செய்தி வந்து விழுந்துச்சு. இந்த செய்தி உண்மையா இருந்தா ஆயுத எழுத்து மாதிரி இருக்குமா படம்? பொறுத்திருந்து பாக்கலாம்.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. இன்றைக்கு பூரா நல்ல மழை, நாளைக்கு நல்ல மழையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இடியுடன் கூடிய மழைய பிற்பகல் நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. மழை காரணமாக இப்ப சிங்கப்பூரின் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 7:52 நிலவரப்படி பார்க்கும்போது வடபகுதியில 7 மேற்கு பகுதியில 8 மத்திய பகுதியில 6 கிழக்கு பகுதியில 14 தெற்கு பகுதியில 7 பதிவாகி இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
0: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு
7: நலம் தரும் தினம் ஆர்கேஜி.
0: இன்றைக்கு டீ கடை எத்தனை மணில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஆஹா, 4 கேட்காம விட்டீங்கன்னா போச்சு. நான்கு மணிக்கு டீ கடை தரக்கு நான் வந்துருவேன். நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் 4 ஒலி 9:08 பக்கமா வர தவறாதுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தட்டுறோம் தூக்குறோம் போயிட்டே இருக்கணும், சரியா? விடைபெறுகிறேன், உங்களை வாய் விமலா பர்டா.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 20:08 மீடியா ஒளி 9:68 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் பங்குச்சந்தையில் இடம்பெற்றுள்ள நிறுவனங்களில் மூன்றில் ஒன்று AI அபாயத்தை எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் சோதனையில் 32 விழுக்காட்டு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டன. அதிக கடன் கொண்ட நிறுவனங்களும் பெரிய முதலீடு தேவைப்படும் நிறுவனங்களும் அதிக அபாயத்தை எதிர்நோக்குகின்றன. இருப்பினும் சிங்கப்பூரின் நிதி நிலைமை கடந்த ஓராண்டில் மேம்பட்டிருக்கிறது. கடன் வாங்குவதற்கான வட்டி குறைந்திருக்கிறது. ஆனால் புதிய அபாயங்கள் உருவாகின்றன. AI உதவியுடன் நடத்தப்படும் இணைய தாக்குதல்கள் முக்கிய நிதி அபாயமாக கருதப்படுகிறது. இருப்பினும் அதிர்ச்சியை சமாளிக்க நிறுவனங்களிடமும் குடும்பங்களிடமும் போதிய நிதி வளம் இருப்பதாக நாணய வாரியத்தின் நிதி நிலைத்தன்மை அறிக்கை கூறுகிறது. சிங்கப்பூரில் ஆபத்தில் இருக்கும் பிள்ளைகளை முன்கூட்டி அடையாளம் கண்டு விரைவாக உதவ புதிய ஏற்பாடு அறிமுகமாகியிருக்கிறது. சேஃபோ எனும் புதிய பிள்ளை பாதுகாப்பு பிரிவு தொடங்கப்பட்டது. அது அரசாங்க அமைப்புகளிடம் இருக்கும் தகவல்களை ஒன்றிணைக்கும். சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு, சிங்கப்பூர் காவல்துறை, மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு ஆகியவை அதில் இடம்பெறுகின்றன. உதாரணமாக, போதைப்பொருள் குற்றத்திற்காக பெற்றோர் கைதானால் அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஆபத்து உண்டா என்று சேஃபோ ஆராயும். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் காவல்துறை புகார்களை அது பரிசீலிக்கும். ஆபத்து கண்டறியப்பட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடக்கத்தில் 7 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சேஃபோ கவனிக்கும். அதிநவீன செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்த கூடுதல் பாதுகாப்பு தேவை என்ற உலக நாடுகளின் அழைப்புக்கு சிங்கப்பூர் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. 20க்கும் அதிகமான நாடுகள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டன. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரின் ஆதரவை புலப்படுத்தினார். நிறுவனங்கள் வெளிப்படையாக நடக்க வேண்டும். புதிய AI மாதிரிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு அவற்றை கட்டாயம் சோதிக்க வேண்டும். அவற்றின் அபாயங்களை மதிப்பிட வேண்டும் என்று அறிக்கை சொல்கிறது. பாதுகாப்பு மிரட்டல்கள் ஏற்படும்போது அது குறித்து நாடுகள் தகவல் பரிமாற வேண்டும் என்கிறது அறிக்கை. இந்தோனேசியாவில் புகைமூட்டத்தால் மூச்சு பிரச்சினையை சந்திப்போர் எண்ணிக்கை 170,000 தாண்டியிருக்கிறது. இந்தோனேசிய சுகாதார அமைச்சு இதனை தெரிவித்தது. 40,000-க்கும் அதிகமான சிசுக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு கூறியது. போர்னியோ, சுமத்ரா, பாப்புவா ஆகிய 3 தீவுகளில் அடர்ந்த புகைமூட்டம். மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் புகைமூட்டம் பரவுகிறது. புகைமூட்டத்தில் இருக்கும் நச்சுத்துகள் மோசமான உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவதாக இந்தோனேசிய சுகாதார அமைச்சு குறிப்பிட்டது. கடந்த மாதம் முதல் நேற்று வரை உள்ள நிலவரப்படி சுமார் 175,000 பேர் கடுமையான பாதிப்புக்கு ஆளானதாக அது சொல்கிறது. சிங்கப்பூரில் இன்று காற்றின் தரம் மிதமாகவே உள்ளது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 59.77 இடைப்பட்டிருக்கிறது. வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா கேட்டிருக்கிறது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் நியூயார்க் டைம்ஸ் 8 பேட்டி தந்தார். முதலில் வடகொரியா அணு ஆயுதத்தை கைவிட வேண்டும், பிறகுதான் தடை நீக்கப்படும் என்று சொல்வது நடக்காது என்று அதிபர் லீ குறிப்பிட்டார். புதிதாக ஆயுத தயாரிப்பை நிறுத்த வடகொரியா இணங்கினாலே தடையை நீக்க வேண்டும் என்றார் அவர். பொருளாதார தடையை நீக்காவிட்டால் காசுக்காக அணு ஆயுதங்களை விற்க வேண்டிய நிலைக்கு வடகொரியா போய்விடலாம் என்று அதிபர் லீ குறிப்பிட்டார். மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் நாளை கலைக்கப்படுகிறது. 60 நாளுக்குள் தேர்தல் நடத்தப்படும். மலாக்கா முதலமைச்சர் அப் ரவுஃப் யூசு இன்று செய்தியாளர் கூட்டத்தில் அதனை அறிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கூட்டணிக்கு மற்றொரு சோதனை வருகிறது. அண்மையில் நடந்த 3 மாநில தேர்தல்களில் திரு அன்வாரின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தோல்வி கண்டது. சபா மாநிலத்தில் போட்டியிட்ட 22 இடங்களில் 1 மட்டுமே வென்றது. ஜொஹூரில் அதன் இடங்கள் 12-8 குறைந்தன. நெகிரி செம்பிலானில் அது ஆட்சியை பறிகொடுத்தது. இப்போது மலாக்கா. அங்கு 28 இடங்களில் தேசிய முன்னணிக்கு 21, பக்கத்தான் ஹரப்பனுக்கு 5 இடங்களே உள்ளன. இம்முறை யார் யாருடன் கூட்டு என்பது இன்னும் தெரியவில்லை. இந்தியாவை சேர்ந்தவர்கள் மலேசியாவுக்கு 30 நாள் விசாவில் சென்று வேலை தேடுவது அதிகரித்திருப்பதாக மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் சொல்கிறது. பயண விசாவில் சென்று வேலை செய்ய வேண்டாம் என்று இந்திய நாட்டவரை அது கேட்டுக்கொண்டது. இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் முகவர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி இன்னல்களுக்கு ஆளாவதாக தூதரகம் குறிப்பிட்டது. வெளிநாட்டில் வேலை நாடிச் செல்வோர் முதலில் வேலை அனுமதி அட்டை பெற்று பிறகு பயணம் செய்யும்படி தூதரகம் ஆலோசனை சொன்னது. சிங்கப்பூரில் கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கிய முதலாளி சுமார் 20,000 வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேலையிடச் சம்பள கோரிக்கை நடுவர் மன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொடுக்காத 3 மாத சம்பளம், பெண்ணுக்கு ஏற்படுத்திய சிரமத்துக்கு மேலும் 3 மாத சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் சிறப்பாக வேலை செய்வதாக நிறுவனம் மதிப்பிட்டு வந்தது. ஆனால் மகப்பேற்று விடுப்பின் போது புதிய முதலாளி அந்த பெண்ணை திரும்ப திரும்ப தொலைபேசியில் அழைத்தார். பிறகு புது முதலாளியின் அணிக்கு அந்த பெண் பொருந்தவில்லை என்று சொல்லி ஒரு தொலைபேசி அழைப்பில் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். நீதிபதி லீ லீ சுன், வேலை பார்க்கும் பெண்கள் குடும்பம் அமைக்க விரும்பும் போது சில முதலாளிகள் எப்படி சிரமம் தருகின்றனர் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்றார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: ரேடியோ கபூலி 968 ஹிந்தி பாடல்கள்.
1: You're listening to Hindi numbers on only 968.
2: கபட்டி கபட்டி கபட்டி கிஸ்கி மோடு கர்த்தா.

9:09 மீடியாகாப் ஒளி 9:68 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81st ஆண்டு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி 9:00 கூட்டம் தொடங்கியது. உலகம் எதிர்நோக்கும் பல பெரிய பிரச்சினைகள் பேசப்படும். ஐக்கிய நாட்டு நிறுவனம் உருப்படியாக செயல்படுகிறதா என்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது. வர்த்தகம், பருவநிலை மாற்றம், AI, ஈரானிலும் உக்ரைனிலும் நடக்கும் போர்கள் ஆகியவை பேசப்படும். முதல் நாள் கூட்டம் தொடங்கியதும் கவனமெல்லாம் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பக்கம் இருக்கும். காசாவில் போரை நிறுத்தியது பற்றி தம்பட்டம் அடிப்பார், ஈரானில் செய்த வேலையை பாராட்டிக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நிறுவனத்தையும் அதிபர் ட்ரம்ப் இன்று கடுமையாக குறை கூறுவார் என்பது பார்வையாளர்களின் கணிப்பு. சிங்கப்பூரில் பங்குச்சந்தையில் இடம்பெற்றுள்ள நிறுவனங்களில் 1/3 AI அபாயத்தை எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் சோதனையில் 32 விழுக்காட்டு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டன. அதிக கடன் கொண்ட நிறுவனங்களும் பெரிய முதலீடு தேவைப்படும் நிறுவனங்களும் அதிக அபாயத்தை எதிர்நோக்குகின்றன. இருப்பினும் சிங்கப்பூரின் நிதி நிலைமை கடந்த ஓராண்டில் மேம்பட்டிருக்கிறது. கடன் வாங்குவதற்கான வட்டி குறைந்திருக்கிறது. ஆனால் புதிய அபாயங்கள் உருவாகின்றன. AI உதவியுடன் நடத்தப்படும் இணைய தாக்குதல்கள் முக்கிய நிதி அபாயமாக கருதப்படுகிறது. இருப்பினும் அதிர்ச்சியை சமாளிக்க நிறுவனங்களிடமும் குடும்பங்களிடமும் போதிய நிதி வளம் இருப்பதாக சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் நிதி நிலைத்தன்மை ஆண்டறிக்கை கூறுகிறது. சிங்கப்பூரில் ஆபத்தில் இருக்கும் பிள்ளைகளை முன்கூட்டி அடையாளம் கண்டு விரைவாக உதவ புதிய ஏற்பாடு அறிமுகமாகியிருக்கிறது. சேஃபர் எனும் புதிய பிள்ளை பாதுகாப்பு பிரிவு தொடங்கப்பட்டது. அது அரசாங்க அமைப்புகளிடம் இருக்கும் தகவல்களை ஒருங்கிணைக்கும். சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு, சிங்கப்பூர் காவல்துறை, மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு ஆகியவை அதில் இடம்பெறுகின்றன. உதாரணமாக, போதைப்பொருள் குற்றத்திற்காக பெற்றோர் கைதானால் அந்த குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆபத்து உண்டா என்று சேஃபர் ஆராயும். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் காவல்துறை புகார்களை அது பரிசீலிக்கும். ஆபத்து கண்டறியப்பட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடக்கத்தில் 7 வயதுக்கும் குறைவான பிள்ளைகளை சேஃபர் கவனிக்கும். மலேசியாவின் மலாக்கா மாநில சட்டமன்றம் நாளை கலைக்கப்படுகிறது. 60 நாளுக்குள் தேர்தல் நடத்தப்படும். மலாக்கா முதலமைச்சர் அப் ரவுஃப் யூசு இன்று செய்தியாளர் கூட்டத்தில் அதனை அறிவித்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கூட்டணிக்கு மற்றொரு சோதனை வருகிறது. அண்மையில் நடந்த 3 மாநில தேர்தல்களில் திரு அன்வாரின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தோல்வி கண்டது. சபா மாநிலத்தில் போட்டியிட்ட 22 இடங்களில் 1 மட்டுமே அது வென்றது. ஜொஹூரில் அதன் இடங்கள் 12-8 குறைந்தன. நெகிரி செம்பிலானில் அது ஆட்சியை பறிகொடுத்தது. இப்போது மலாக்கா. அங்கு 28 இடங்களில் தேசிய முன்னணிக்கு 21, பக்கத்தான் ஹரப்பானுக்கு 5 இடங்கள் உள்ளன. இம்முறை யார் யாருடன் கூட்டு என்பது இன்னும் தெரியவில்லை. இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மலேசியாவுக்கு 30 நாள் விசாவில் சென்று வேலை தேடுவது அதிகரித்திருப்பதாக மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் சொல்கிறது. பயண விசாவில் சென்று வேலை செய்ய வேண்டாம் என்று இந்திய நாட்டவரை அது கேட்டுக்கொண்டது. இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் முகவர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி இன்னல்களுக்கு ஆளாவதாக தூதரகம் குறிப்பிட்டது. வெளிநாட்டில் வேலை நாடி செல்வோர் முதலில் வேலை அனுமதி அட்டை பெற்று பிறகு பயணம் செய்யும்படி தூதரகம் ஆலோசனை சொன்னது. சிங்கப்பூரில் கற்பிணியாக இருந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கிய முதலாளி சுமார் 20,000 வெள்ளி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேலையிடச் சம்பள கோரிக்கை நடுவர் மன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொடுக்காத 3 மாத சம்பளம், பெண்ணுக்கு ஏற்படுத்திய சிரமத்துக்கு மேலும் 3 மாத சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த பெண் சிறப்பாக வேலை செய்வதாக நிறுவனம் மதிப்பிட்டு வந்தது. ஆனால் மகப்பேற்று விடுப்பின் போது புதிய முதலாளி அந்த பெண்ணை திரும்ப திரும்ப தொலைபேசியில் கூப்பிட்டார். பிறகு புது முதலாளியின் அணிக்கு அந்த பெண் பொருந்தவில்லை என்று சொல்லி ஒரு தொலைபேசி அழைப்பில் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். நீதிபதி லீ சுன், வேலை பார்க்கும் பெண்கள் குடும்பம் அமைக்க விரும்பும்போது சில முதலாளிகள் எப்படி சிரமம் தருகின்றனர் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்றார். வடகொரியா மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்று தென்கொரியா கேட்டிருக்கிறது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் நியூயார்க் டைம்ஸ் 8 பேட்டி தந்தார். முதலில் வடகொரியா அணுவாயுதத்தை முற்றாக கைவிட வேண்டும், பிறகுதான் தடை நீக்கப்படும் என்று சொல்வது
நடக்காது என்று அதிபர் லீ சொன்னார். புதிதாக ஆயுத தயாரிப்பை நிறுத்த வடகொரியா ஒப்புக்கொண்டதுமே தடையை நீக்க வேண்டும் என்றார் அவர். பொருளாதார தடையை நீக்காவிட்டால் காசுக்காக அணுவாயுதங்களை வெளிநாடுகளுக்கு விற்க வேண்டிய நிலைக்கு வடகொரியா போய்விடலாம் என்று அதிபர் லீ எச்சரித்தார். சவுதி அரேபியாவை தாக்க வேண்டாம் என்று ஹவுதி படையை G7 நாடுகள் கேட்டுக்கொண்டுள்ளன. உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடு சவுதி அரேபியா. அது தாக்கப்பட்டால் எண்ணெய் விநியோகம் குறையும் என்று பணக்கார நாடுகள் அஞ்சுகின்றன. ஏமனில் இருக்கும் ஹவுதி கிளர்ச்சி படை ஒரு மின்னல் வேக தாக்குதலில் சிங்கடல் கரையோரத்தை கைப்பற்றிவிட்டது. ஏற்கனவே ஹோமுஸ் நீரிணை ஈரான் வசமுள்ளது. சிங்கடல் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி படையிடம் சென்றுவிட்டது. இரண்டு நீர்ப்பாதைகள் ஈரான் பக்கம் சென்றுள்ளன. இதுவரை ஹவுதி படையின் தாக்குதலையும் முன்னேற்றத்தையும் தடுக்க முடியாமல் சவுதி அரேபியா தடுமாறுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். செப்டம்பர் 22 தேதி ஒரு நேரத்துல இந்த 22 என்பது சுகாதார அமைச்சிருக்காங்க இல்லையா, இந்த 22 வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 பங்கு காய்கறி 2 பங்கு பழங்கள் சாப்பிடும் ஒரு நாள் வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக 22 என்பது அந்த ஒரு நாளா வந்து அனுசரிக்கப்பட்டது.
1: எனக்கு 22 அப்படின்னு பார்க்கும்போது ரஃபி, எனக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கு, முதல் முறையா நான் ஒலியில படைச்சது ஒரு 22 நவம்பர் மாதம். இன்னும் ஒரு வருஷம் ஆகல. நம்மளுடைய செய்தியாளர் வந்து சதக் இருக்காரு, அவர் தான் சொன்னாரு நல்ல ஒரு நாள் நவீன், 22 எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது. இப்ப வரைக்கும் நீ ஞாபகம் இருக்கு எனக்கு 22 பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது.
0: அப்ப இது வந்து 10வது மாதம் உங்களுக்கு.
1: ஆமா ஆமா, இன்னும் மிச்சம் 2 மாதங்கள் இருக்கு, அதோட ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடும்.
0: சரி, நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு ஆண்டுக்காக. சரி, இன்றைய நிகழ்ச்சியிலையும் ஒரு தலைப்பு தொட்டு நம்ம பேச போறோம். அதே நேரத்துல வந்து இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. எங்களுடைய வாக்குறுதி ஒண்ணுதான், உங்களை சந்தோஷப்படுத்துறது ஒண்ணுதான் எங்களுடைய வாக்குறுதி. நாங்க கொடுத்துருக்கோம்,
1: குறிக்கோளா இருக்கு,
0: குறிக்கோளா இருக்கு. 10 to 11 வரைக்கும்
1: உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க நம்ம கிட்ட விரும்பி கேட்கலாம். கொஞ்சம் சவாலா கொடுங்க, சவாலா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பாடி கொடுக்காதீங்க, தலைப்பு கொடுங்க, அந்த பாடலை நம்ம கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒளிபரப்புறோம்.
0: ஆமா, அதாவது எங்களுக்கு வந்து போட்டி வைக்காதீங்க, அது என்ன பாட்டுங்கிறத சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் இதனால் வரைக்கும், ஒரு இசைத்தட்டிலேயோ இசைப்பட்டிலேயோ அந்த பாட்டை நான் தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கலங்க. அப்படிதான் நேற்று ஒரு நேர் வந்து ஒரு பாடலை ஞாபகப்படுத்தியிருந்தாரு, இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு. இப்படி ரொம்ப நாளான பாடல்கள் உங்களுக்காக ஒளியேற்றுவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். எனவே அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன பாட்டு வேணும் அப்படின்னு.
1: இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்காக திரை தகவல் இருக்கு, சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம் இருக்கு, மலரும் நினைவுகள் இருக்கு, கடைசியாக காதல் பாடல்கள் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதனால தொடர்ந்து ஒளி பக்கமாவே இருங்க.
0: இது உங்களுடைய ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன், குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே, என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-221-9 செல்லுங்கள் newmtechgroup.com.
5: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371-1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏகோன்.com.

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்த ஒரு கார்க்கு ரஃபி பல பயன்கள் இருக்கு.
3: ஆமா,
2: நம்ம ஓட்டிட்டு போலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம இந்த காரை பயன்படுத்துவோம். அல்லது கார் வந்து ஏர்கோனுக்கு நம்ம பயன்படுத்துவோம்.
3: சூடா இருந்துச்சுன்னா
2: ஜம்முன்னு உட்காந்து அங்கேயும் மீட்டிங் எடுக்கிறது, போன் கால் எடுக்கிறது, எல்லாமே பண்ணிருக்கோம். அதோட சாப்பிடறதும் உண்டு.
3: பரபரப்பான உலகத்துல நம்ம இருக்கிறோம். அங்க எல்லாமே வந்து ஓட்டமோ நடையமா போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல சாப்பிடறதுக்கு நேரம் நம்ம வந்து தேட வேண்டியதா இருக்கு. சில பேரோட வேலை அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே ஆன் த கோலே அவங்க பண்ணிட்டு போகணும். ஆன் த மூவ்லயே இருப்பாங்க எப்போதும், இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும் போது எடுத்து லபக்குன்னு வாயில எடுத்து போட்டுக்கிறது, அந்த ஃபிங்கர் ஃபுட் அதிகமா சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து நல்ல உணவு சாப்பிடறதா இருந்தாலும், ஒரு சோரோ பிரியாணியோ எதே சாப்பிடறதா இருந்தாலும் கூட வாங்கிட்டு வந்து கார்ல வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு
2: உடனே தொடருவாங்க.
3: ஏன்னா உட்காந்து சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்ல.
2: அதுதான்
3: கார்ல இருக்கிற அந்த 5 நிமிஷத்துல.
2: அது மட்டும் இல்லாம ரஃபி, நீங்க சாப்பாடு வாங்குறீங்க, அங்கேயே நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலுமே சில சமயங்கள் ரொம்ப கூட்டமா இருக்கும்.
3: கார் பார்க்கிங் சொல்லுங்க, பார்க்கிங் கிடைக்காது.
2: பார்க்கிங் ஒண்ணு, அதே சமயத்துல அந்த உணவகத்துல இடம் கிடைக்காது. என்ன செய்யுது, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம அந்த காடிக்கே வந்து எங்கேயாச்சும் வேற இடத்துல பார்க் பண்ணி நாம அங்கேயே சாப்பிடுது.
3: உண்மைதான்,
2: அதுவும் இருக்கு. ஆக நேர்கள்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா, செய்வீங்களா?
3: நீங்க அழைங்க 6691 1968 என்பது ஒரு எண், இன்னொரு எண் வந்து 9 6 7 8 8 9 6 8 குரல் பதிவு வைக்கலாம்.

0: கூலி திரைப்படத்தில் இருந்து அனிருத்தின் இசையில் டி ராஜேந்திரன் அனிருத் பாடிய பாடல் நம்ம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:19.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: இந்த இரவு வேளையில பல இடங்கள சாலை பணிகள். SLE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ நுழைவாயில் அங்கு சாலை பணிகள். PIE நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 எக்ஸிட் அங்கும் சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய குரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: 8679664
5: புதன்கிழமை
6: தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க.
5: 101 Strangon Road, Good

0: கார்லயே உட்கார்ந்து சாப்பிடுறது பரபரப்பான இந்த உலகத்துல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இப்ப நேத்து கேட்டீங்கன்னா எனக்கு இது நடந்தது, பல வாட்டி நான் செய்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதெல்லாம் நான் பாப்பேன்.
1: ஃபுல் மீல் சாப்பிட்டீங்களா?
0: ஃபுல் மீல் கிடையாது, இடியப்பம் வந்து கறியில தொட்டு சாப்பிட்டேன்.
1: எல்லாத்தையுமே காடிலேயே சாப்பிட்டுட்டீங்க?
0: காடிலேயே, ஆமா.
1: சரி,
0: அதுதான் சாப்ஸ்டிக் வச்சிருக்கணும், அது சாப்ஸ்டிக் எடுத்து அப்படி இது பண்ணிட்டு வாயில எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்க
1: வேண்டியது. நீங்க சுஷியை சாப்பிட்டுருக்கலாம். சரி, இருந்தாலும் எப்படி அந்த அனுபவம் இருந்துச்சு? ஏன்னா எனக்கு வந்து காடையில் சாப்பிடுறது, அதாவது கையால சாப்பிடுறது எனக்கு முடியாது ரஃபி. எனக்கு என்னன்னா இதோ அழுக்காயிடும் அப்படின்னு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும்.
0: சரி,
1: உங்களுக்கு எப்படி அந்த பயம் இல்லையா?
0: இல்ல, காரை ஏதாவது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், ஆனா கையில வைத்துக் கொள்வேன். நல்ல உறுதியா அதை பிடித்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு, சில வேளைகள காருக்கு வெளியே போய் நம்ம சாப்பிட்டுட்டு கூட வரலாம், அது தப்பு கிடையாது. என்ன ஒண்ணுன்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே அதை சில பேர் டிராபிக்ல நிற்கும் போது கூட சாப்பிடுறாங்க.
1: ஆமா, உண்மைதான் ரஃபி. எனக்கு வந்து காடியில உட்காரதே இடம் கிடையாது. இதுல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது
0: எனக்கு காடியில் உட்காரதே இடம் கிடையாது. என்ன மாதிரி காடி அது?
1: இல்ல, காலுக்கு பத்தாது ரஃபி, நிலைமையை புரிஞ்சுக்கங்க.
0: அதுல சாப்பாடு வேற சாப்பிடணும்.
1: அதுதான் அதுதான். ஆனா நான் பல பேரை பார்த்திருக்கேன் இங்க, யாரோ ஒரு
0: நம்ம விமலா. ஓகே, வாங்க விமலா, நீங்க கார்ல உட்காந்து சாப்பிடுவீங்களா?
2: நான் சாப்பிடறேனோ இல்லையோ, ஆனா நல்லா மேக்கப் பண்ணுவேன்.
1: ஓ
0: ஓ, அது வந்து வேற பிரச்சனை. அது இன்னொரு நாளைக்கு நாங்க லைன் திறந்து விடுறோம். மேக்கப் பண்றவங்களா அப்ப அழைக்கலாம்னு. இன்னைக்கு வந்து சாப்பிடுறவங்க,
1: சில பேருக்கு சொந்த காடியில சாப்பிடுறதுக்கு முடியாது, பிடிக்காது.
0: அந்த காடியில
1: மத்தவங்க காடினா பரவாயில்ல, தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு புரிதன்மையா செய்வாங்க.
0: தனக்கு வந்தா அது வந்து ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா சட்னி மாதிரி.
1: அதுதான்
0: அந்த ஒரு ரேஞ்ச் அவங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் 22, ஒரு அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.46 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3.20 ரிங்கிட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இந்த கார்ல
1: கார்ல
0: சாப்பிடறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வாகனத்தை செலுத்தாதீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல பிரச்சனை கிடையாது. வாகனத்தை செலுத்தி சாப்பிடாதீங்க. இப்ப ஜெயா ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன கதை சொல்றாங்க அப்படி நம்ம பார்ப்போம்.
2: வணக்கம் ரஃபீக், நவீன்.
1: வணக்கம்.
2: நீங்க சொன்னீங்க கார்ல போகும்போது சாப்பிடுறது, நான் சாப்பிடுவேன் கார்ல போகும்போது. அதாவது காரில் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட மாட்டேன், காடியை நுப்பாட்டிட்டு பிரேக் எடுக்கும் போதே அந்த டைம்ல சாப்பிடுவேன். பிகாஸ் நான் வந்து வாடகை வாகனம் ஓட்டுனால. ஆனா யாரையும் சாப்பிட விட மாட்டேன், எனக்கு பார்த்து பத்திரமா சாப்பிட தெரியும். அதனால வந்து யாரு வண்டியில வந்தாலும் அங்க நோ ஃபுட் என்ட்ரிங்ஸ் வந்து அங்க லேபிள் இருக்கும். ஆனா நான் சாப்பிடுவேன், யாரையும் சாப்பிட விட மாட்டேன்.
1: அவங்க காருங்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது எது எது சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும், கீழே விழாம சாப்பிடணும் அப்படின்னு.
0: இதை மட்டும் மத்தவங்களுக்கு அவங்க விட்டுட்டாங்கன்னா அதை அசுத்தப்படுத்திடுவாங்க. யாருக்கு கடவுள் போடுது, இவங்க தான்.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒருத்தவங்க மீன் குறைங்க சாப்பிட்டுக்கிட்டே போனாங்களாம். போயிட்டே இருக்கும்போது கார் வந்து மெதுவா போய் இன்னொரு காரை முத்தமிட்டுடுச்சான்.
0: இது எப்படி சாத்தியம் எனக்கு புரியல ரஃபி. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தயவு செஞ்சு நீங்க சாப்பிடும் போது வாகனத்தை செலுத்தாதீங்க. வாகனத்தை செலுத்தும் போது தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க.
1: எனக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு. கீழே பாத்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்கும் போது கால் இருக்கு இல்லையா, அந்த காலோட இதை எடுத்துருவாங்க அப்படியே. அதுவா எடுத்ததுக்கு அப்புறம்
0: அது கொஞ்சம்
1: நார் நகர ஆரம்பிச்சிருக்கும்
0: நடந்திருக்கும். ஆக தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு உங்களுடைய வாகனத்தை ஏதாச்சும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு சாப்பிடுங்க.

0: அஞ்சான் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். நேரம் இப்பொழுது 9:41.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கிச்சலும் பிஐஇ கேபிஇ இசிபிக்கு பிறகு சாலையில் ஒரு தடை ஏற்பட்டுள்ளது, பார்த்து பத்திரமாக உங்களுடைய வாகனத்தை செலுத்துங்க, அங்கே இரண்டாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க, சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
5: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
7: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
6: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

0: சாந்தி தனபால் வந்து ஒரு சொத்து முகவர். அவங்க இப்ப சாலையில இருக்கிறாங்க. அவங்க வெளியே இருந்து கேட்டாதான் நமக்கு வந்து குரல் பதிவு அனுப்புவாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா?
1: கார்ல சாப்பிடுறதா? குடும்பமே இங்கதான் நடத்துறேன். காலை எடுக்கிற காரை ஈவினிங் தான் வந்து நிப்பாட்டுறேன்.
0: சரி,
1: அப்ப எதா இருந்தாலும் அதனால நான் வந்து வாடகை ஓட்டுநர் இல்ல, வாடகை வண்டி ஓட்டுநர் இல்ல, சொந்த யூஸுக்கு எப்பவுமே ஆன் த ரோட்ல இருக்கிறவாசி. அது ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருந்து ஒன்னு அப்பாயின்மெண்ட் போறதுக்கு நம்ம உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்காது. சார், அதனால வாங்கிட்டு ஒரு கையில ஓட்டிக்கிட்டு ஒரு கையில சாப்பிட்டுட்டு இருக்கு போட்டு போறது. அது நிறையவே செஞ்சிருக்கிறேன் நான். ஒரு ஃபுல் சப்வே சாண்ட்விச்சை கூட ஒரு கையில ஓட்டிக்கிட்டே முடிச்சிருவேன். சம்டைம் வந்து அந்த நூடல்லாம் கூட வாங்குவேன், அந்த ட்ரை நூடல்லாம் வாங்குப்போ. ஏன்னா நான் வெஜிடேரியனா சார், அதனால ஈஸிலி சாப்பாடும் கிடைக்காது. அதை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அங்க போய் இது பண்றதுக்கு சரியா இருக்கும். ஓகே காய்ஸ்,
2: தேங்க்ஸ். நன்றி, நன்றி சாந்தி தனபால். சரியா, அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரீ, தயவு செஞ்சு ஒரு காடியை நீங்க நிறுத்திட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொன்னது அவங்களும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
0: நிச்சயமா அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓட்டிக்கிட்டே சாப்பிடாதீங்க. கவனம் செலுத்துறது ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்க செலுத்த முடியும்.
2: இல்ல புரியுது ரஃபி, இப்ப வந்து பரபரப்பான சூழல்ல எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு நம்ம. ஆக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வாகனத்தை செலுத்துறது, சாப்பிட்டுக்கிட்டே பயணம் மேற்கொள்றது அப்படின்னு நமக்கு ஆசைப்படும். ஆனா அது கொஞ்சம் நம்ம பாத்துக்கணுமே, ஏன்னா மற்றவர்களுக்கும் நம்ம ஆபத்தா விளையக்கூடாது.

0: நிலவரம் துவாசை நோக்கி செல்லும் கேபிஇசிபியை நோக்கி செல்லும் வழியில் அதற்கு பிறகு இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா தடை ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ்வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
4: Good Day Beauty Parlorல் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும் 9

0: செல்ல வந்துட்டாலும்
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும். இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் துவக்கம்.
2: ஆமா, இந்த அங்கத்துல எந்த பாடல்னாலும் கேட்கலாம். அதாவது பழைய பாடலும் கேட்கலாம், புதிய பாடலும் கேட்கலாம், வேகமான பாடலும் கேட்கலாம், மெதுவான பாடலும் கேட்கலாம். வழக்கமா வெள்ளிக்கிழமையில சொல்லுவோம் வேகமான பாடல் கேளுங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால எல்லாமே கலந்து கேட்கலாம். தத்துவ பாடல் கேட்கலாம், காதல் பாடல் கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். நீங்க
1: என்னதான் சொன்னல ரஃபி, இன்றைக்கு பி வி ஸ்ரீனிவாசனுடைய பிறந்த நாள்.
2: ஆமா,
1: பிறந்த தினம் இன்று. இன்றைக்கு மட்டும் அவர் உயிரோட இருந்தார்னா 96 வயது ஆயிருக்கும், பூர்த்தி பண்ணியிருப்பாரு. ஆக இன்றைக்கு பல நேர்கள் வந்து அவருடைய பாடல்கள் தான் விரும்பி கேட்கிறாங்க பெரும்பாலுமே. இருந்தாலுமே அவருடைய பாடல்கள் மட்டும் தான் கேட்கணும்னு கிடையாது, அது மட்டும் நம்ம தெரிவிக்க விரும்புறோம். தயவு செஞ்சு என்ன பாடல் வேணும் நீங்க கேட்கலாம், உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமோ நீங்க கேட்கலாம்
2: கேட்கலாம்.
1: ஆனா பலரும் அவருடைய பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு முதல் 2 பாடல்களே அவர் பாடிய பாடல் தான் ரஃபி.
2: ஆமா, முதல் பாடல் வந்து சரசா பிஏ படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கிறோம். பாடலுடைய தலைப்பு வந்து இரவின் மடியில் உலகம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்களை எனக்கு பிடித்த பாடலும் இந்த பாடல் தான்.
1: அதற்கு பிறகு முள்ளில் ரோஜா அப்படிங்கிற பாடல் தலைப்பு கலைக்கோவில் திரைப்படத்திலிருந்து.
2: ஆமா, இந்த இரவின் மடியில் உலகம் பாடல் வந்து பரமேஸ்வரி துரைசாமி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பாடலை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்.
1: அடுத்து வரும் பாடலை செல்வரதி விரும்பி கேட்டிருக்காங்க.
2: ஆமா, இன்று ஒரு அருமையான பழைய தமிழ் திரை இசை பாடல் முள்ளில் ரோஜா என்ற பாடலை கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அவர் தொடங்கி இருக்கிறாரு, ஒரு கடிதமே எழுதியிருக்கிறாரு.
1: அதுல என்ன சொல்லியிருக்காங்க ரஃபி, இத்திரைப்படத்தை சி வி ஸ்ரீதர் இயக்கியிருந்தார். இசை அமைத்தவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகள் வழக்கம் போல என்றும் பிரபலமான கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடையது.
2: ஆமா, பி பி எஸ் அவர்கள் அந்த பாடலில் வெறும் ஹம்மிங் செய்தால் கூட அது ஒரு தனி இசை அனுபவம். அதோட எல்லாரும் ஈஸ்வரி அவர்களுடன் சில வரிகளையும் பாடியிருப்பது இன்னும் சிறப்பு. அந்த பாடலை ஒருமுறை உங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்க செய்தால் பிபிஎஸ் அவர்களின் தேனினும் இனிய குரலை மீண்டும் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: தாராளமாக சேர்ந்து அவருடைய குரலை நாம ரசிப்போம். 2 பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருது. இது உங்கள் இரவின் ஆட்டம்.
2: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore the return tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில் Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore the return tour நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நாம கேட்க போற அடுத்த இரண்டு பாடல்களுமே 70களில் இடம்பெற்ற பாடல்கள்.
6: ஆமா, இந்த பாடல் அடுத்து சுமதியின் சுந்தரி திரைப்படத்துல எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஏன் சொல்றேன்னா, இதுல பி சுஷீலா வந்து பாடி இருக்கும் அந்த முறை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த பிருகா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாடல்.
5: சரி, ஏதோ நடுக்கத்தோட பாடிருப்பாங்களோ.
6: ஆமா, நீங்க நல்லா கேட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமா நல்லா இருக்கும். அந்த பாடலுக்கு MSV வந்து இசையமைத்திருக்கிறாரு, கண்ணதாசன் இயற்றிய பாடல். இவங்களோட கூட்டணியில பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ராமாவி ஞாபகப்படுத்தி இருக்கும் பாடல் இது.
5: அதற்கு பிறகு அர்ப்பணம் உனக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற பாடல் நம்ம கேட்க போறோம். SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல். பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து ரவி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அங்கத்தில்

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:00.

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ண பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவில் சாரம் நெஞ்ச,

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலமென சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
3: சூரிய வெப்பத்தில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்தில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: கட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்க நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
10: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
9: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
10: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
9: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
10: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
11: தொலைபேசி மூலமா அழைங்க
12: 669-11-168.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
11: வாட்ஸ்அப் மூலமாக
12: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
12: உங்க விருப்ப பாடல்களை
11: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
12: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், வரைந்துவிடும் சோகங்கள்.
13: யார் யாருக்கெல்லாம் பழைய பாடல்கள் பிடிக்குமோ அவங்களுக்கு ஒரே குஷி தான் ரஃபி இன்றைக்கு.
14: ஆமா, இன்னைக்கு வந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய பாடல்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மற்ற பாடல்களையும் கேட்கறீங்க. நீங்க எந்த பாடலை கொடுத்தாலும் அந்த பாடலை நாங்க உங்களுக்கு எடுத்து ஒளிபரப்புவோங்கிறதுல எங்களுடைய வாக்குல நாங்க உறுதியா இருக்கிறோம்.
13: அடுத்த பாடல் உங்களுக்கு இடம்பெற போகுது, காவியமா நெஞ்சின் ஓவியமா. இதை மைமுன் விரும்பி கேட்டிருக்காங்க, கூடவே ஒரு குறிஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க ரஃபி.
14: ஆமா,
13: இன்றைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் என் தோழியின் விருப்ப பாடலான பாவை விளக்கு திரைப்பட பாடல் காவியமா நெஞ்சில் ஓவியமா பாடலை கேட்டுள்ளார். அவரால் குறுஞ்செய்தி அனுப்ப முடியாது, அவரின் சார்பாக மற்றும் அனைவருக்காகவும் கேட்கிறேன். இந்த பாடல் முதல் முறையாக தாஜ்மஹால் காட்சியை காட்டியிருப்பார்கள், முடிந்தால் ஒளியேற்றுங்கள் அப்படின்னு கூடவே இந்த தகவலாம் சொல்லியிருக்காங்க நம்ம மைமுன்.
14: சரி, அதனை அடுத்து பார்த்திபனுடைய பாடலை வந்து எடுத்து வைத்திருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருப்பது ஒரு சவால் தான் கொடுத்திருக்கிறாரு. 2 பாடல் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பாட்டு வந்து சிரிக்க சொன்னார் சிரித்தேன் வந்து பல முறை நம்ம ஒளியேற்றி இருக்கிறோம். அந்த பாடலை வந்து கவலை இல்லாத மனிதன் படத்திற்காக ஒளியேற்றுங்க, இந்த பாட்டை நான் வானொலி கேட்டதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு பார்த்திபன். பார்த்திபன் அந்த பாடல் வந்து பல முறை இடம்பெற்றிருக்கு, நேர்கள் கேட்டு இருக்கிறாங்க. ஆனா 2வது ஒரு பாடல் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மேலே பறக்கும் ராக்கெட் அன்பு எங்கே படத்துல இருந்து கே ஜமுனா ராணியுடைய குரல்ல அந்த பாடல் சொல்லியிருக்கீங்க, அதை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இந்த பாடலை நம்ம ஒளியேற்றினதே இல்லை.
13: ஆமா ரவி, தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக நம்ம இப்ப ஒளியேற்ற போறோம். இந்த மாதிரி நேயர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தும் போதுதான் இந்த மாதிரி பாடல்களே ஒளியேற்ற முடியுது ரவி.
14: ஆமா, டி என் ராமையா தாஸ் இயற்றிய பாடல் வேதாவோட இசையில இதோ கேட்டு வரும்.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்டமலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி, அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் நாங்கள் ஒளியேற்றுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில். அடுத்து நல்ல கொஞ்சம் வேகமான ஒரு பாடல் தான் இது.
5: ஒரு சின்ன இடைவெளி எடுக்க போறோம். எதுலேருந்துன்னா பழைய பாடல்லேருந்து இடைவெளி எடுத்து நம்ம 90களுக்கு போக போறோம்.
4: ஆமாம்,
5: அதில் அடுத்த பாடல சஞ்சய் விரும்பி கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பு திரைப்படத்தில் இந்த பாடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ரஃபி?
4: தெரியும். இவர் பிரசாந்தும் ஸ்னேகாவும் நடிச்சதுன்னு நினைக்கிறேன்.
5: தேவாவோட இசையில வருமுத்தின் வரிகளில் இந்த பாடலை விரும்பி கேட்டுருக்காரு. நினைத்தால் நெஞ்சுக்குள்ளே இனிக்கும்.
4: ஆமாம், ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குழுவினர் பாடிய பாடல். அதனை அடுத்து சல்லோமியா அப்படின்னு ஒரு பாட்டு, கண்ணி திரை தோன்றினார் படத்துல இருந்து தேவா பாடி இருக்கும் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரிஸ்.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. மூன்று பாடல்களை நாம கேட்க போறோம். அடுத்ததாக
4: மூன்று பாடல்கள் எந்த வரிசையில வருதுன்னா, முதல்ல முகமது ரஜா கேட்டிருக்கிற பாடல் வந்து புதிய பாடல். இவர் தான் இந்த பாடலை இது இரண்டாவது வாட்டி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன்.
3: இதே பல முறை கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அவருக்காக நம்ம ஒளிபரப்புறது இரண்டாவது முறைன்னு நினைக்கிறேன்.
4: ஆமா, கல்யாண விருந்து பாடல் இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு. தோரதி படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டிருக்காரு. இளையராஜாவோட இசையில அந்த பாடல் நம்ம கேட்டு வருவோம். அதனையும் அடுத்து
3: பல நாட்களுக்கு பிறகு மேகம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுனுச்சு, அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு மாரி பாண்டியன். அவர் இந்தியாவில இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. ஆனா சிங்கப்பூர்ல நல்லா மழை பெஞ்சிருக்கேன்.
4: ஆனா இந்தியால பெஞ்சுதான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இங்க வந்து வரலாறு காணாத அளவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரமா வந்து கனத்த மழை பெய்யுது. அதுதான்
3: இல்ல
4: நாளைக்கு அப்புறம்
3: நல்லதுதான். ஏன்னா புகை மூட்டமா இருக்கு, வெயிலா இருக்கு, ஒரே சூடா இருக்கு. இது எல்லாத்தையுமே தணிக்கிற மாதிரி மழை பெய்யும் போது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு இப்ப.
4: ஆமா, மூன்றாவதா பாடல் ஒன்ன பாடிய அனுப்பியிருக்கிறாரு ஏட்ரியன் லோகன்.
5: அந்த பாடல் வந்து மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நானமே ஜாடையா ஒரு வார்த்தை பேச வேண்டும்.
3: பாடி நமக்கு கட்டிட்டாரு.
4: ஆனா கொஞ்சம் இந்த ஸ்பீட குறைச்சு பாடின மாதிரி இருக்கு எனக்கு.
3: அவர்
4: 33.13 போச்சு அவருடைய பாடல். சரி வாங்க பாடலை கேட்டு வரோம். தொடர்ந்து இதற்கே இது ஒலி 9:08
3: கேட்டாதி பரவசம். இதற்கு பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கும் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: செல்ல வந்துட்டாலும்
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிடும்.
2: ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும். இரவினில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து பரிசோகங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா
1: செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செப்டம்பர் 22 தேதி என்னென்ன நாட்கள் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்வோமா?
2: முதலாவதாக இன்றைக்கு வேர்ல்ட் ரைனோ டே அனுசரிக்கப்படுது. காண்டா மிருகம், அது ஏன் ரஃபி தமிழ் மட்டும் காண்டா மிருகம் சம்பந்தமே இல்லாம?
1: காண்டா மிருகம் என்பது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பேரு. விலங்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்கோம்ல நம்ம.
2: சரி, இருந்தாலுமே காண்டா மிருகம் அப்படி சொல்லும் போது அதனுடைய
1: காண்டா இருக்கும், அது
2: ரொம்ப காண்டா இருக்கும். அதனுடைய கொம்பு பார்த்தாலே ஒரு பயம் ஏற்படும். ரஃபி, எங்க நம்மளை சீனிடுமோ தாக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். ரொம்ப ஒரு பெரிய விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட்டுல நீங்க நடமாடி பாத்திருக்கீங்களா? இந்த சஃபாரி எல்லாம் போய்
1: பாத்திருக்கேன். காண்டாமிருகம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அது வினோதமா இருக்கும். அதோட முகத்தை பார்க்கும் போதே கொம்பு வந்து கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கண்ணு ரொம்ப கீழே இறங்கி இருக்கிற மாதிரி
2: மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அது முகத்தை கூட பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விலங்கு அது.
1: அது வந்து சைவமான ஒரு விலங்கு.
2: ஆமா ஆமா
1: இல்லையா?
2: ஹெர்பிவோர். அப்படி
1: ஆமா, அந்த விலங்கு ஒரு மனிதரையும் கொல்லக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்.
2: அது தற்காப்புக்காக செயல்படுது அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, ஆனா அதுகிட்டயும் பாசம் காட்டினா அதுவும் பாசமா இருக்கும் என்பதை வந்து நீங்க புரிந்து கொள்ளணும். முதலை கிட்டயே பாசத்தை காட்டி வெற்றி பெற்றுட்டாங்க சில பேர். அதே மாதிரி எல்லா விலங்கு கிட்டையும் பாசத்தை காட்டுங்க, வெறுப்பை காட்டாதீங்க.
2: அடுத்ததாக வேர்ல்ட் கார் ஃப்ரீ டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. கார் ஃப்ரீ டே ரஃபி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாள் நினைக்கிறேன்.
1: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஏன்னா இப்ப வர வர நீங்க வாகனம் இருந்தாலுமே நீங்க பேருந்துல தான் வரீங்க, பொது போக்குவரத்துல நீங்க வரீங்க. நீங்க தினைக்குமே இதை அனுசரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, இது வந்து இன்னைக்குன்னு கிடையாது, என்னைக்குமே எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு நாள். அதற்கு காரணம் இருக்கு. பூமிக்கு வந்து நம்ம கேடு விளைவிக்க கூடாது என்பது ஒரு காரணமா இருந்தாலும் எனக்கு நடை தேவைப்படுது. நான் வந்து நடக்கணும். கார் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு நடை கிடைக்க மாட்டது. ஒரு இடத்துல போய் அந்த காரை போட்டுட்டு ஒரு 2 எடுத்து வைக்கிறோம், அதுக்குள்ள கடை இருக்கு, வாங்கிட்டு மறுபடியும் நம்ம காருக்கே வந்துடுறோம். பயன் இல்லை இல்லையா? நம்ம உடலுக்கு வந்து தேக பயிற்சி தேவை. அதனால வந்து காரை ஒதுக்கி வச்சிங்கன்னா அந்த பயிற்சி உங்களுக்கு அதிகமா கிடைக்கும்.
2: சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் ரஃபி, நான் இப்பதான் அண்மையில செய்தியில பார்த்தேன், காத்தவங்களன்னு நினைக்கிறேன் ஒரு சாலையை மூடி இருக்காங்க. மொத்தமா மூடி கார் ஃப்ரீ டே கார் லைட் டே அப்படின்னு சொல்லிட்டு கூடாரங்கள் எல்லாம் அமைச்சு அங்க மக்கள் நடமாடும் போது அங்க என்னென்ன கடைகள் இருக்கு, என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு தெரியும், கொஞ்சம் ஆதரவு வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த சாலையை மூடி எல்லாருமே நடக்கணும், நடந்து நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளை வந்து அனுசரிச்சிருக்காங்க.
1: அந்த சாலையை மூடுறதுனால அங்க கார் வந்து பயணம் செய்யாது. அந்த நாள்ல வந்து காரை வந்து ஓட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லாம அவங்க சொல்றாங்க.
2: ஆமா. அடுத்ததாக ஃபால்ஸ் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. குறிப்பாக வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயது ஆக ஆக உங்களுடைய முட்டி கொஞ்சம் வலு குறையும், அதனுடைய சக்தி குறையும். ஆக அப்படி இருக்கும்போது கீழே விழுறதுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கு.
1: ஆமா, இளம் வயதுல கீழே விழுறதுக்கும் வயதான பிறகு கீழே விழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இளம் வயதுல கீழே விழுந்தீங்கன்னா அது ஆறுவதற்கு, அதாவது அந்த காயம் ஆறுவதற்கோ அல்லது சரியாவதற்கோ குறுகிய காலம் தான் தேவைப்படும்.
2: காயமே ஏற்படாது ரஃபி. எங்கெங்க குதிச்சிருக்கேன், அப்பெல்லாம் நான் அப்படியே தூசி தட்டி மறுபடியும் எந்திரிச்சு ஓடுவேன்.
1: ஆமா,
2: இப்ப லேசா படுக்கையிலேருந்து வெளியே உட்கார்ந்தாலே அப்பவே கொஞ்சம் முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு எனக்கே வலிக்குது. வயது ஆக ஆக இன்னும் மோசமா தான் ஆகும்.
1: ஆமா, அது எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சில வேளைகள்ல வலி ஏற்படும் போது அது வயதானதுக்கு அப்புறம் அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் முதுகுல ஏதாவது காயம் ஏற்படுதுன்னா அது வந்து ரிகவர் பண்றதுக்கு குணமாவதற்கு அதிக நாட்கள் தேவைப்படும்.
0: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
4: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7
7: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
8: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
7: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
8: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
7: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
8: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
7: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு வந்து நீங்க எத்தனை மணிக்கு அனுப்புனீங்களோ அதன் பிரகாரம் நம்ம வந்து ஒலிபரப்பிக்கிட்டு இருக்கிறோம்.
2: மற்ற நாட்கள்ல
1: பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட நேர்களே மறுபடியும் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் புதிய நேர்கள் வரிசையா சரியா வந்திருக்காங்க.
2: பல நாட்களா கேட்காத நேர்களும் மறுபடியும் வந்திருக்காங்க. ஆக எல்லாருடைய பாடல்களையுமே நம்ம வரிசைப்படுத்தி தான் ஒளியேற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, அதுல முதல்ல ராஜபாண்டியன் இந்தியால இருந்து அனுப்பி வைத்திருக்கிறாரு. மௌன யுத்தம் நல்ல ஒரு படத்துல இருந்து பாடல அவர் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. அழைத்தாள் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தான் மனைவி. ராஜபாண்டியன் கேட்டிருக்கிறாரு.
2: அதற்கு பிறகு செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து குயிலாக நான் இருந்தேன் அப்படிங்கிற அழகான ஒரு பாடலை ரேணுநாதன் விரும்பி கேட்டிருக்காங்க.
1: வாங்க செல்வ மகள் படத்திலிருந்து பாடல வந்து இரண்டாவது கேட்போம். அதற்கு முன்னால இந்த பாடலை கேட்போம். அழைத்தாள் வருவாள்.

0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னோம், இன்றைக்கு மாற நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, நீங்க கேட்ட வரிசையிலேயே நம்ம ஒளியேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஒரு சின்ன மாற்றம்,
1: ஏன்னா நேற்றே இவங்க வந்து கேட்டு இருந்தாங்க, இப்ப ஞாபகப்படுத்தினாங்க, நேற்று சொன்னீங்களே இன்னைக்கு ஒளியேற்றேன்னு, இன்னும் வரலையே அப்படின்னு.
0: மறுபடியும் முடியாத சொன்னா நல்லா இருக்காதுல்ல.
1: சுலக்ஷனா,
0: சுலக்ஷனா சுஸ்வீட்டியோட பாடல் தான் இன்றைக்கு நம்ம ஒளியேற்றம் செய்ய போறோம்.
1: ஆமா, அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, அழகிய மிதிலை நகரினிலே, அன்னை திரைப்படத்துல 62 வந்த பாடல் இது. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல், கண்ணதாசன் இயற்றிய பாடல். எல்லா தகவலையும் அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடல் அவ்வளவு ரசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆர் சுதர்ஷனம் அவருடைய இசையில.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: விருப்ப பாடலங்கத்தின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். நிறைவாக 2 பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம். அதுல என்னன்னா, இன்றைக்கு PB ஸ்ரீனிவாசனுடைய பிறந்தநாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, வாரம் முழுவதுமே நம்ம அவருடைய பாடல்கள் கேட்க போறோம்.
8: ஆமா,
7: அதுல இந்த அங்கத்தை முடித்து வைக்கிற மாதிரி 2 பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம். இவ்வார கலைஞர் அங்கமும் அதோட நம்ம சேர்த்துக்கொள்றோம்.
8: ஆமா, அந்த 2 பாடலையும் கேளுங்க, ரொம்ப அற்புதமான பாடலை நம்ம நேர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 2 பாடல்கள் என்னன்னா, இதழ் மொட்டு விரிந்தது பாடலே எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பாடல் என்ன படத்துல இருந்து வந்திருக்குன்னா, பந்த பாசம்.
7: ஆமா, மாலா இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பாடலை ஒளியில கேட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டிருக்காங்க.
8: அதனை அடுத்து பாசம் படத்துல இடம்பெற்ற பால் வண்ணம் பருவம் கண்டு பி சுசிலாவோட பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட சில கண்ணதாசன் இயற்றியது. இந்த பாடலை மலையரசு பாண்டியன் கேட்டிருக்கிறாரு. இந்த அங்கம் இவர்களின் பாடலோடு நிறைவு பெறுகிறது.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: இன்னைக்கு விருப்ப பாடல் அங்கத்துல அதிகமான நேயர்கள், கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட நேயர்கள் வந்து நமக்கு பாடல்களை அனுப்பி வைத்திருந்தாங்க. ஆனா எல்லாருடைய பாடலையும் எங்களால ஒளியேற்ற முடியலங்கிறது கொஞ்சம் கவலையை நாங்க தெரிவித்துக் கொள்றோம்.
3: உண்மைதான் ரஃபி, எப்போதுமே இதுதான் நடக்குது. அது மட்டும் இல்ல, சமீப காலங்களில் இது கொஞ்சம் அதிகமாவே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
2: ஆமா,
3: ஏன்னா எப்ப நம்ம அந்த சபதம் விட்டோமோ அன்றிலிருந்து தொடர்ந்து மக்கள் வந்து நம்ம கிட்ட பாடலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா, இந்த பாடல் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சவால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துமே ஒளிபரப்புறதுக்கு நமக்கும் ஆசைதான். நேர பற்றாக்குறை, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. இன்றைக்கு நீங்க பாத்தீங்களா, சூஸ்வீட்டி வந்து நேத்துக்கு

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: தேசிய விருதுகள். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை இந்திய அதிபர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பிரபல நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு அளிக்கப்பட்டது. 2024 வெளியான படைப்புகளுக்கு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா குஜராத் மாநிலம் எக்தா நகரில் இன்று நடைபெற்றது. விழாவில் இந்திய அதிபர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பாராட்டி பேசியிருக்கிறார்.
3: கேப்டன் மில்லர் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நடுவர் குழுவின் சிறப்பு விருதை நடிகர் தனுஷ்க்கு இந்திய அதிபர் திரௌபதி முர்மு வழங்கினார். இதே போன்று சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது ராயன் படத்திற்கு அளிக்கப்பட்டது. சிறந்த இயக்குநர் விருதை அமரன் படத்தின் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி பெற்றுக்கொண்டார். சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் பெற்றார்.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாளே மலரும் நினைவுகள் அங்கதான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ரஃபியோட பாடலை நம்ம முதல்ல கேட்க போறோம்.
2: ஆமா, நான் எடுத்து வைத்திருப்பது 2001 அப்பதான் நம்ம ஒரு புது யுகத்துல நுழைந்திருக்கிறோம். 2000
3: ஆமா,
2: 2001 அப்படிங்கும் போது இந்த ஆண்டுல வந்த திரைப்படங்கள் பலருக்கும் அந்த காலகட்டத்தை பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
3: நிச்சயமா,
2: அதுவும் இந்த பாடல் வந்து பிரபுதேவாவுக்கு பெரிய விசிறி கூட்டமே இருந்தது.
3: ஆமா, அதுல நானும் ஒருத்தன் ரஃபி. அவருடைய டான்ஸை பாக்குறதுக்கு, ஆட்டத்தை பாக்குறதுக்கு, அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அள்ளி தந்த வானம் அப்படிங்கிற திரைப்படம் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பிரபுதேவா, லைலா, நேஹா, பாஜ்பாய் இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம் தான் வித்யாசாகரோட இசையில 2001 வந்த திரைப்படம். மொத்தம் 8 பாடல்கள் இந்த திரைப்படத்துல. அதுல ஒரு பாட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. ஆனா இந்த பாடலை பாடிய பாடகி சில பாடல்களை பாடி இருக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அதிகமா வந்து மேடை நிகழ்ச்சிகள்ல பாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து QFR நிகழ்ச்சியிலேயே அவங்க பாடி இருக்கிறாங்க. ஸ்ரீவர்தினி,
3: அவங்களை பேட்டி எடுத்தீங்கன்னா
2: பேட்டி எடுத்துறேன். அவங்க தான், அவங்களுடைய குரல்ல இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். உன்னிமன் ஸ்ரீவர்தினி பாடியிருக்கும் பாடல் ரொம்ப நல்ல பாடல், கேட்டு பாருங்க, புரிந்து நினைந்திருங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: மலரும் நினைவுகள் அங்கத்துல நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்ப அடுத்து வந்து நவீனுடைய பாடல், யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடலா என்ன?
5: இல்ல, இன்றைக்கு சந்தோஷ் நாராயணுடைய இசையில வந்த ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம்.
4: இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி வருவாங்களா?
5: இல்ல, பிரதிகுமார் வருவாரு. அதுதான் அடுத்ததாக பிரதிகுமார் பாடிய பாடல் தான் இன்று. பொதுவாக பாடல்கள் நம்ம கேட்கும் போது, அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம பாடல் கேட்போம், மின்னிலக்கம் மூலமாக தான், இந்த செயலி மூலமாக, இந்த தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ரேடியோவில் கேட்குறோம், இந்த மாதிரி வழிகளில் தான் நம்ம பாடல்களை கேட்போம், பிடிச்சி போகும், அதுலேருந்து நம்ம தொடர்ந்து கேட்க ஆரம்பிப்போம். ஆனால் இந்த ஒரு பாடல் ரஃபி, இது ஒரு பாட்டானு மட்டும் கேட்டுறாதீங்க, ஒரு பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல். ஏன்னா இதில் வரிகள் வந்து பிரதிகுமார் எழுதியிருக்காரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு.
4: சரி,
5: ஆனால் வரிகளே கிடையாது, எல்லாமே ஜிப்ரிஷ் தான், ஒன்றுமே விளங்காத வரிகளாக தான் இருக்கும். ஆனால் இசை அந்த மெட்டு வந்து ஜிகர் தண்டா அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சித்தார்த் நடிச்சிருப்பாரு, நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்துல சித்தார்த்துக்கு வந்து ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், ஆஹா நான் தப்பிச்சிருவேனா, உயிர் பிழைப்பேனா அப்படின்னு ஒரு சிந்தனையிலே அவர் இருப்பாரு.
4: சரி,
5: அப்படிப்பட்ட திரைப்படத்துல இந்த ஒரு பாடல் தீம் சாங் மாதிரி இருக்கும் ரஃபி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எங்க இந்த பாடல் முதல் முறை நான் கேட்டேன்னா பிரதீப் குமாரோடைய கச்சேரியில. இப்ப கிட்டத்தட்ட 3 முறை நான் போயிருக்கேன் அவருடைய கச்சேரிக்கு.
4: சரி,
5: 3 முறையுமே இந்த பாடலோட தான் அவருடைய கச்சேரி ஆரம்பிப்பாரு.
4: சரி,
5: ஒவ்வொரு அதாக முதல் முறை அந்த பாடலை கேட்டப்ப இது என்ன பாட்டு எனக்கு தெரியவே தெரியுதுன்னா அவருடைய விசிறின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவருடைய அவர் பாடிய பாடல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு எனக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ இந்த பாடல் கேட்டாலுமே தெரியல, திடீர்னு ஒரு நல்ல உணர்வு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எனக்கு ஞாபகப்படுத்தும்.
4: சரி, அந்த பாடல் நம்ம கேட்டு வருவோமே.

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க என்ன கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. Book bookmyshow.sg.
4: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
5: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
4: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
6: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
4: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
6: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: இன்று புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ரஃபி, செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசிக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம், நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளார இன்றைக்கு புதன்கிழமை நல்ல ஒரு நாள். இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: ஆமா, இந்த நாள் எனக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நவீன், இது வந்து எல்லா குடும்பங்களையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா பெரும்பாலான குடும்பங்களையும் திரைப்படங்களையும் காட்டப்பட்ட ஒன்று.
0: என்னது?
1: அதாவது தலைக்குனிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக குடும்பத்தார் சொல்லும் சில பொய்கள்.
0: கீழே விழுந்தாலுமே மீசல
1: மண்ணு
0: அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்.
1: ஆமா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்ம எப்படி கையாண்டிருக்கிறோம், என்னென்ன பொய்களை சொல்லி இருக்கிறோம், எதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் என்பதை வந்து நீங்க பார்க்க போறோம். காதல் பாடல்களுக்கு நடுவே
0: இது உங்கள் இரவில் ஆட்டம்,
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நவீன், உறவினர்கள் அழைக்கும் போது வீட்டுக்கு சில பேரு பெருமை பாடுறதுக்காக அழைப்பாங்க. பெருமை பாடுறதுன்னா எப்படின்னா, அவங்க வீட்டுல ஏதோ நடந்திருக்கு, அத சொல்லி 4 பேர்கிட்ட பெருமை அவங்க அடிச்சுக்கணும்.
4: சரி சரி.
3: ஆக இப்ப நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோமே உங்ககிட்ட. என் வீட்டுல இன்னைக்குதான் வந்து ஒரு தங்க கட்டி
4: வாங்கினேன்.
3: அருமையான இது வாய்ப்பு.
4: ஆக என் வயிறு எரியணும், புகை மூட்டமா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ஆசை.
3: இல்ல, இப்படி சொல்லும் போது பதிலுக்கு நீங்க ஒன்னு யோசிப்பீங்க. நான் போன வாரமே வாங்கிட்டேனே, எங்க வீட்டையும் வாங்கி வச்சிருக்கோம்.
4: அட்ரஸ்
3: அதுதான். அதாவது நான் வந்து எங்கேயுமே குறைஞ்சு போகல. நீங்க ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா எங்க வீட்லயும் ஒரு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி
4: ஈடு கொடுத்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு சில வேலைகளை அத பொய்யா சொல்றாங்க. ஒரு சில
3: பொய் தான் இவங்க வாங்கிட்டாங்கல்ல.
4: ஆக
3: நான் குறைச்சு சொன்னா என்ன, எங்க அவங்க கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுருவாங்களோன்னு நினைச்சிடுறது. ஆக அவங்க பாட்டுக்கு பொய்யா அள்ளி விட்டுக்கிட்டு போறது. அப்புறம் இன்னொரு பொய் என்னன்னா, என் வீட்டுல என் பையன் பட்டம் எடுத்துட்டான், பட்டம் படிப்பு படிச்சு பட்டம்
4: அப்படின்னு
3: சொல்லி இவங்க பெருமை படுவாங்க. கொஞ்சம் அது பெருமையா இல்லாம கூட இருக்கலாம், நடக்கிறத சொல்றது. பதிலுக்கு உன் வீட்டுல ஒரு பையன் இருக்கானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்கும் போது
4: எட்டு உசு பேத்துறது.
3: அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பையன் என்ன ஊதாரதனமா இருக்கிறான்னு சொல்லவா முடியும்?
4: கண்டிப்பா முடியாது. அதுக்கு பதில ஏதாச்சும் சொல்லுவாங்க, இவரு அவரும் பட்டப்படிப்பு படிக்கிறாரு, பெரிய படிப்பு படிக்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, ஏதாச்சும் சொல்ல வேண்டியதான்.
3: சொல்ல வேண்டியதுதான். அப்ப என்ன படிப்புன்னு கேட்டா அதுக்கான பதில் இருக்காது. ரெண்டாவது, இல்ல ஒரு நிறுவனத்தை வேலை செய்யறாரு, பெரிய வேலை, மேனேஜருக்கு இவர் எல்லாம் முடியாது, மேனேஜர் இல்ல உடனே அழைச்சிருவாரு இவருக்கு. இவரு சொன்னாதான் மேனேஜரே அடுத்த வேலையை செய்வாரு.
4: இவர் தான் அந்த அளவுக்கு பேசுவாங்க.
3: மேனேஜருக்கு வலது கை இவரு. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் ஒண்ணுமே இருக்க மாட்டாரு. ஆனா இவங்க சொல்றது ஏன்னா குறைச்சு சொல்லிடக்கூடாது அவங்க பிள்ளைங்களை பத்தி.

0: உறவினர்களை கல்யாண வீட்டில் விசேஷத்தில் அங்கங்கே பார்க்கும்போதோ அல்லது தொலைபேசியில் அழைத்து பேசும்போதோ நம்ம எந்த வகையிலையும் அவங்களோட குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டிக்கணும் நம்ம.
1: ஆமாம் ரஃபி, அதில் ரொம்ப முக்கியமானது சம்பளத்தை பற்றி பேசும்போது.
0: இப்போ
1: யாராச்சும் அழைச்சி பேசுகிறாங்க, ஓ என் மகனுக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்கு, இந்த இந்த உத்தியோகத்தில் இருக்கான், இதில் வேலை செய்கிறான், ரொம்ப பிஸி, நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் உன் மகன் என்ன செய்கிறான், படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டி கிடைச்சது கிடைக்க போகுது, இப்பதான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான், கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா கிடையாது. அதில் என்னென்னா ரஃபி, இப்போ பெற்றோர்கள் நம்ம இப்போ பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா அப்படின்னு அவங்களுக்குள்ளாரி பேசும்போது உண்மை யாருக்குமே தெரியாது.
0: தெரியாது, ஏன்னா அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க நல்லதாக சொல்லும்போது இவங்க வந்து இவங்க குடும்பத்தை குறைச்சி காட்டிடக்கூடாது.
1: நிச்சயமாக அதே நீங்கள் நேரடியாக நீங்கள் நேரடியாக அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, அந்த மகனோ மகள்கிட்டயோ கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து எதார்த்தமாக பதில் சொல்லியிருப்பாங்க. நான் அவங்களுக்கு வந்து அதில் எந்த வெக்கமும் கிடையாது, நான் வந்து நேர்மையாக நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்லிடலாம், சிப்ளிங்ஸ் அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படி அவங்க பேசிக்கும்போது இந்த மாதிரி லேசா பொய்கள் வருது சகஜம்.
0: அந்த பொய்கள் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணதுல இந்த பொய் சொல்றதுனால அவங்க குடும்பம் வந்து தாழ்ந்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். ரெண்டாவது, இவங்களும் அவங்க அளவுக்கு சமமா இருக்கிறாங்க, ஈடு கொடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவங்க சொல்ற பொய். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொய்யை கட்டி காக்க முடியுமா? ஒரு முறை நீங்க வந்து பொய்
1: சொல்லலாம்,
0: அடுத்த முறை கேட்கும் போது அதே பொய்யை நீங்க ஞாபகம் வைத்திருக்கணுமே.
1: உண்மை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும்.

0: உறவினர்களுக்கு இடையே குடும்பத்தினர்களுக்கு இடையே சொல்லும் பொய்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா,
0: அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரவி.
1: ஆமா ஆமா ஆமா, குறிப்பா இந்த குடும்பத்தார் வர்றாங்க, ஒரு திருமணத்துக்கு வர்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது சரி, உங்க பையனை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, எங்க அவன் வந்து வெளியூருக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. அந்த அப்பா வந்து முறைக்கிறாரு, பார்த்து மனைவியை பார்த்து முறைக்கிறாரு, முறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இன்னொரு குடும்பத்தார் இருக்கிறாங்கல்ல, என்னென்ன என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க அந்த கணவர்கிட்ட. அதான் சொல்றாங்களே வெளியூர் போயிருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிட்டார் கோவமா.
0: ஓ,
1: இப்ப இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதுல வந்து உண்மை இல்ல கிடையாது அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, ஆமா அவன் வருமா, வரும்போது வருமா, வெளியூர் நாட்டுல இருந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு.
0: சரி,
1: இந்த வீட்டாருடைய ஒருத்தர் சிறைக்கு போயிருக்கிறாரு. சிறைக்கு சில காரணங்களாக போயிருக்கிறாரு. அந்த சிறைக்குள்ள அந்த வீட்டாரோட பையனை பார்த்திருக்கிறாரு உள்ள. அப்ப இந்த வீட்டுல உள்ள
0: தெரிஞ்சுதான் கேட்டிருக்காங்களா அப்படின்னா?
1: இல்ல இல்ல, அதுக்கப்புறம் நடந்து.
0: சரி,
1: அதுக்கப்புறம் அந்த சிறைக்கு போனவர் வந்து தப்பு செஞ்சிட்டு போல வேலையை நிமித்தமா அங்க போயிருக்கிறாரு.
0: ஓ, அது அந்த காரணத்துக்காக பாத்துருக்காங்க, அவங்க யோசிச்சிருக்காங்க.
1: அப்ப இந்த அம்மாட்ட வந்து சொல்லும் போது, அன்னைக்கு அவங்க ஏதோ சொன்னாங்களே வெளியூருக்கு போயிருக்கிறாருன்னு, இல்ல இன்னைக்குதான் நான் வேலை நிமித்தமா அவர் வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறாரு போல இருக்கு, அங்க போயிருக்கிறாரு, நான் வந்து இன்னார பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் வெளிநாடுன்னு சொன்னாங்களா, சொல்ல முடியல. இது பலரும் சொல்லியிருக்கிறாங்க.
0: நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரஃபி, ஒரு தந்தை அந்த குடும்பத்தினர் தலைவர், அவரு ரொம்ப நாளா காணோம், எல்லாருமே கேக்குறாங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஆமா வெளியூருக்கு போயிருக்காரு, 5 வருஷம் போயிருக்காரு, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
1: ஏற்றுக்கொள்ளலாம்.
0: அதற்கு வேற ஒரு காரணம் இருக்கு, காதல் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன்.

0: காதலே.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
4: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
5: காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும்
6: காதல் பாடல்கள் உங்கள் இரவிலாட்டத்தில்.

0: ஏதோ காதல்ல பொய் இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னது நவீன்?
1: உண்மைதான் ரஃபி, காதலுக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா குடும்பத்தினரே பொய் சொல்லுவாங்களா? அது கிடையாது. என்ன நடந்திருக்குன்னா, இப்ப அந்த மகனும் மகளும் பள்ளியில படிக்கும் போது ஒருத்தங்களை விரும்பியிருக்காங்க.
0: சரி,
1: ஆனா இந்த பெற்றோருக்கு அதுல விருப்பம் இல்ல, ஈடுபாடு கிடையாது, பிடிக்கல அவங்களுக்கு. என்ன வயசு குறைவா தான் இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க.
0: சரி,
1: அதற்கு இந்த மகனோ மகளோ என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இல்ல நான் வந்து இவருதான் விரும்புறேன், இவருதான் என் வாழ்க்கையை வந்து வாழ போற அப்படின்னு ரொம்ப
0: பண்ண இவருதான்
1: ஆமா அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஆக கிட்டத்தட்ட தள்ளி வச்சிருந்தாங்க குடும்பத்திலேருந்து.
0: சரி
1: சரி, இந்த வீட்டு பக்கமே தலை காட்டாத அப்படின்னு வந்தாலுமே நம்ம ஏதோ விரோத மாதிரி, ஏதோ மூணாவது மனுஷன் வந்து போற மாதிரி ஆமா அப்படி இருக்கும்போது மத்தவங்க வந்து கேக்குறாங்க, மகன் எப்படி இருக்காங்க, மகள் எப்படி இருக்காங்க. கேக்கும் போது இருக்காரு, அவரு பாட்டுக்கு இருக்காரு அப்படின்னு சும்மா யதார்த்தமா சொல்லிடுவாங்க.
0: அதாவது கல்யாணம் பண்ணி போன விஷயத்தை தெளிவுபடுத்தல அவங்க.
1: இன்னும் கல்யாணம் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், ஆனா அவங்க தள்ளி வச்சுட்டாங்களே, அது எப்படி சொல்றது, என்ன காரணமோ சொல்ல முடியாது. அப்படின்னு ஒரு நெருக்கடியில இருக்காங்க. இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரிதான், நீங்க கீழே விழுந்தாலுமே மீசையில மண்ணு படக்கூடாது, மண்ணு பட்டுக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி இல்ல இல்ல, அவர் வந்து இருக்காரு, ரொம்ப பிஸியா இருக்காரு, நம்ம பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குடும்பத்தோட நிலவரம் நமக்கு தெரியாது, அது கொஞ்ச நாள் அது வெறிய வரம் தானே ரஃபி, வெளி வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுதான் நிலவரமா, இதுதான் நடந்திருக்கா, அது ஏன் சொல்லல, சொன்ன நம்மளும் கொஞ்சம் ஆதரவா இருந்திருப்போம்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சில குடும்பங்கள்ல இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல ஓ இப்படி கதையா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதை எடுத்துட்டு போய் கண்ணு காது மூக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா தூவி, அந்த கதையை எடுத்துட்டு போய் கண்ணு காது மூக்கு வச்சு மசாலா தடவி அவங்க ஒரு இடத்துக்கு போய் சொல்லிடுவாங்க ரெண்டு மூணு இடத்துல.
1: இன்னொரு விதமாவும் இருக்கு ரஃபி, கல்யாணத்துக்கு முன்பாகவே கருவுற்றது கதையை கேட்டிருக்கோம்.
0: ஆமா ஆமா,
1: சொல்ல முடியுமா, பெருமையா சொல்ல முடியுமா?
0: சொல்ல முடியாது.
1: கல்யாணம் நடந்த பிறகுதான் பிள்ளை வந்து பெத்துக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருப்பாங்க, ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. ஆக அந்த நேரத்துல ரொம்ப எந்த கேட்டாலுமே தெரிஞ்சிடும், அவங்க தெளி தெளிவா தெரிஞ்சிடும், பொய் சொல்றாங்க, ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலுமே நம்மளால வெளிப்படையா கேட்க முடியாது. ஒரு அளவுக்கு நம்ம கேட்கலாம், ஏதாச்சும் இருக்கா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல இல்ல இல்ல நல்லாதான் இருக்கும், எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லிடுவாங்க.

0: இன்னைக்கு நாங்க பேசினது எல்லாம் நாங்க பார்த்தது காதல கேட்டது யார் மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க சொல்லல. நீங்களும் பாத்திருப்பீங்க, அப்படிப்பட்ட பொய்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க.
1: குற்றமுள்ள மனமே குறுகுறுக்கும் ரஃபி, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அததான் நம்ம கொஞ்சம் யதார்த்தமா சொல்ல ஆசைப்படுறோம். இது நம்மளுடைய சொந்த குடும்பத்துல நடந்த ஒரு விஷயம் கிடையாது.
0: பொதுவா நம்ம கூட இருக்கலாம், தெரியாது நமக்கு.
1: பொதுவா நம்ம சொல்றோம் அந்த ஒரு தகவலோட விடைபெறும் நேரமா வந்துட்டு
0: மீண்டும் உங்க எல்லாரையும் இரவு நாடும் நிகழ்ச்சியில இன்றிரவு சந்திக்கின்றோம். அது வரைக்கும் நல்ல சந்தோஷமா பாடல்களை கேட்கறதுக்கு விடிய விடிய படலாம் எடுத்து வச்சிருக்கோம். 3 மணிக்கு மேல பழைய படலாம் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்க மறந்துடாதீங்க. நான் ரஃபி.
1: நான் நவீன். இது உங்கள் இரவு நிலை ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: வணக்கம்
3: சிங்கையில் சந்தோஷம்.
2: எத்தனை பேருக்கு காது டபான்னு போனிச்சோ?
3: ரவிஜி இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சரி பரவாயில்ல, வந்ததும் வந்துட்டோம், கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போவோமே. என்ன சொல்றீங்க?
3: ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம். வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி
2: சஜினி. சரி, 6:10 ஆயிடுச்சு. ஆரம்பத்திலேயே விலவாசி பத்தின ஒரு தகவலை சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன்.
3: சொல்லுங்க.
2: அண்மையில நான் ஒரு பதிவை பார்த்திருந்தேன், அதுல ஒரு மேற்கத்தியர் தான், அமெரிக்கால இருக்க டிஸ்னி வேர்ல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு போறதுக்கு எவ்வளவு விலை அப்படிங்கறத ஒப்பிட்டு சொல்லியிருந்தாரு. குறிப்பா 1971
3: 1971 குத்து மதிப்பா நுழைவு சீட்டுடைய விலை வந்து ஒரு 4-5 வெள்ளி இருந்திருக்குமா?
2: சரியா சொன்னீங்க, 3.5 வெள்ளிதான்.
3: 3.5 வெள்ளிதானா?
2: இன்னைக்கு அதாவது 2026 எடுத்து பாத்தீங்கன்னா,
3: நான் வந்து நினைக்கிறேன் ஒரு 300 வெள்ளி 200 வெள்ளி 300 வெள்ளி இருக்குமா?
2: 200 வெள்ளி இல்ல, கொஞ்சம் குறைவு, 186 வெள்ளி.
3: கிட்ட வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அடேங்கப்பா, 1971 3.5 வெள்ளியாக இருந்த நுழைவு சீட்டு இன்று 189 வெள்ளியாக இருக்கிறது இல்லையா? 189 வெள்ளி அமெரிக்கா டாலர்ஸ்.
2: ஆமா சரியா சொன்னீங்க. ஆக விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு கண்கூடா பாருங்க அப்படின்னு அவரு சொல்றது எனக்கு புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பாக்கணும்.
3: ஆமா,
2: 71 வசதி எப்படி இருந்திருக்கும், தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரிதான் விலையா இருந்திருக்கும்.
3: கண்டிப்பா
2: அன்றைய காலகட்டத்துல என்ன கேட்டீங்கன்னா
3: 3-5 பெருசா இருந்திருக்கும். இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, டிஸ்னியை பொறுத்த வரையிலும் 1971 அவ்வளவு கதாபாத்திரங்கள் இருந்திருக்காது. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ரைட்ஸ் இருக்கு,
2: தலையில சுத்துது, படுத்துட்டு சுத்துது, திரும்பிட்டு சுத்துது,
3: அப்புறம் இந்த பக்கம் பார்த்தாக்கா இந்த பொம்மை ஆடுது, இந்த கதாபாத்திரமா வந்து கைய குலுக்குது,
2: சம்பந்தமே இல்லாம 4-5 இளவரசி வரை நடந்து போவாங்க.
3: ஒரு நாள் வந்து என்னுடைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு நாள் நான் இந்த இளவரசியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரவி.
2: அப்படியா?
3: ஆமா,
2: அந்த நாள் வரும், கவலைப்படாதீங்க. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம்.
3: ஓகே,
2: சரி, டிஸ்னிலேண்ட் பத்தி நான் இவ்வளவு பேசுறேனே, ஏன்னு கேட்க மாட்டீங்களா?
3: எனக்கு தெரியுமே.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
3: ஏ ரவி,
2: ஏன்னா ஆண்டு இறுதியில டோக்கியோவுக்கு நான் போகும்போது அதுல டிஸ்னிலேண்டும் இருக்குதே.
3: நினைச்சேனே, நினைச்சேன்.
2: ஏற்கனவே ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் நான்
3: போயிட்டேன். ஆமா,
2: கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரி மக்களுடைய ஆதரவுல இந்த டிஸ்னிலேண்டுக்கும் போகணும்னு ஆசைப்படுறேன். சஜினி
3: ரவி, நீங்க டோக்கியோ டிஸ்னிலேண்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வரீங்களா?
2: பொம்மையா?
3: ஆமா.
2: சரி பாப்போம்.
3: ஐயோ பாப்போம் வேறயா, என்ன 1 மாசம் நீங்க விட்டுட்டு போறீங்க?
2: 1 மாசம் கிடையாது, 1 வாரம் தான்.
3: நீங்க 1 வாரம் விடுப்புல போறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மறுபடியும்
2: விடுப்புல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதா? விடுப்பு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
3: தெரியும் நீங்க எங்க போவீங்க,
2: விடுமுறையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
3: உங்க பிடிச்ச நாட்டுக்கு நீங்க காலடி.
2: சரி சரி சரி சரி,
3: கிளியே
2: அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கால் எடுத்து வைப்போம்.
3: ஆமாம் நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பில் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு மணி அரசு. நான் வாழ ஒலிக்கிறது இது உங்கள்
2: ஒலி 968
3: கேட்டாலே பரவசம்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாங்க படைக்கும் ஆனந்தம். கேக்க தவறாதீங்க.
3: We gonna blow the speakers baby.
4: ஒலி எங்கேயும் எப்போதும்
5: ஏரோப்ளேன் பறக்கது பெருமேல
2: தொண்டாரி 1-6-8.

0: பாடல்கள் ஒலித்தன காக்கி சட்டை கண்ணே ராதா திரைப்படங்கள்ல இருந்து.
1: கேள்வி என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறோம். இந்த நாட்டுல பறவை வகைகள்ல ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகளை நீங்க பார்க்க முடியும்ன்றாங்க, அது எந்த நாடு அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி.
0: சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால்
1: அமெரிக்க நாடான கொலம்பியா இருக்கு இல்லையா, அங்கதான் உலகத்திலேயே ஆக அதிக அளவுல விதவிதமான பறவை வகைகளை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
0: கிட்டத்தட்ட 1000 விதவிதமான பறவை வகைகளை கொலம்பியாவில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: சரி, அடுத்த பரிசை வெல்ல தயாராயிட்டீங்களா?
0: அடுத்த கேள்வியை கேளுங்க.
1: இந்த நாட்டுக்கு நீங்க போகும்போது அவங்களுடைய விமான நிலையத்துல நீங்க ஏற்கனவே பாதி சாப்பிட்டு வச்ச சாண்ட்விச் இருக்குன்னு சொல்லாம போனீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்றாங்க.
0: ஆமா, இந்த தகவலை நான் ஏற்கனவே வானொலியில பகிர்ந்திருக்கேன். நேயர்களே, நீங்க நல்ல காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும்.
1: உங்களுடைய கேட்டல் கருத்தறிதல் அனுபவத்தை இப்ப நம்ம சோதிக்க போறோம்.
2: முதலியாதோ முடிவெதுவோ

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: நீங்க
0: ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: உங்களுக்கு ஒரு அபராதம் வழங்கப்படும். இது எந்த நாடு அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
1: ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர்னு பல இடங்களை சொன்னீங்க, ஆனா நாங்க தேடுற பதில நீங்க சொல்லலையே.
0: நாங்க எதிர்பார்க்கிற பதில் என்னவென்றால் நியூசிலாந்து.
1: குறிப்பா 2023 ஆண்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 77 வயது நிரம்பிய நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பாட்டி, அவங்க பேர் வந்து ஜூன் ஆம்ஸ்ட்ராங். அவங்க ஃப்ளைட்ல போகும்போது, விமானத்துல இருக்கும்போது சிக்கன் சாண்ட்விச்,
0: ஆமா
1: அந்த கோழி சாண்ட்விச்ச சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அத சாப்பிடும் செஞ்சிருக்காங்க, ஆனா பாதி வழியில அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு அப்படிங்கறதுனால தூங்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோழி சாண்ட்விச் எடுத்து அவங்களுடைய பைக்குள்ள வச்சுட்டாங்க.
0: அதுக்கப்புறம் அவங்க நியூசிலாந்துல இருக்கிற கிறிஸ்ட் சர்ச் விமான நிலையத்துல போய் இறங்கி இருக்காங்க. அங்க சுங்கச்சாவடி அதிகாரிகள் அவங்கள சோதனை செஞ்சப்ப இந்த சாண்ட்விச்ச பாத்திருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு அபராதம் வழங்கப்பட்டது.
1: சொல்லப்போ நியூசிலாந்து காசு 3000 வெள்ளி அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது.
0: அடேங்கப்பா,
1: நினைச்சு பார்க்க முடியுதா?
0: ஆமா, சிங்கப்பூர் காசுக்கு சுமார் 2194 வெள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க அபராதம் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நியூசிலாந்துக்கு விடுமுறை காலத்துல நீங்க எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, சாப்பிட்ட சாப்பாடை அவ்வப்போதே தூக்கி போட்டுருங்க, மீதமுள்ள சாப்பாடை எடுத்துட்டு போயிடாதீங்க.
1: இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
0: சொல்லுங்க ரவி.
1: இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு மாட்டிக்கக்கூடிய தன்மை ஒலி 9 ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு.
0: யாருக்கு?
1: அவங்க பேரு சஜினி.
0: என்ன
1: தடுத்து நிறுத்த முடியுமாங்க.

0: இன்றைய ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில்
1: இனிய காலை வணக்கம் காதர்ஜி, பார்த்திபன் பேசுறேன். அது வந்து அது என்னன்னு பொறுத்தது நான் நினைக்கிறேன். இப்ப ஐபோன் டுவோ ஐபோன் 18 ப்ரோலாம் வந்துருக்குதுல்ல, ஏன்னா நான் போன வருஷம் தான் ஐபோன் 17 வாங்கினேன். ஸோ இந்த வருஷம் நான் திருப்பி போய் ஐபோன் 18 வாங்கினேன். இட்ஸ் வேஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா அப்டேட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா புது சாஃப்ட்வேர் தான் அங்கே திருப்பி அப்டேட் பண்றாங்க ஒவ்வொரு ஃபியூ மந்த்ஸும். ஸோ அதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஐ திங்க் இப்போ உள்ள ஃபோன்ஸ்லாம் ஐ திங்க் குவைட் குட் இனஃப். மேபி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா மேபி மாற்றலாம். ஸோ அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் ஆஃப் த ஃபோன். ஸோ அகெயின் அது என்ன பொருள்னு பொறுத்தது, அது நம்மளுக்கு உண்மையாக தேவையா அந்த தருணத்தில் தான் பார்த்து நான் வாங்குவேன்.
2: காலை வணக்கம் காதர், சந்திரன் பேசுகிற சென்னையிலேருந்து. நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து ட்ரெண்டில் இருந்தால் அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுமா இல்லையான்னு. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பழைய ஃபோனாக இருந்தாலும் சரி, பாவிக்க முடிஞ்சாக்கா நான் பாவிக்கிறேன். எனக்கு புது ஃபோன்லாம் வாங்கணும்னா உடனே வாங்கணும் அப்படின்னு இல்லை. என் பிள்ளைங்களாம் வாங்குவாங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் பாய்க்கிறது ஐஃபோன் 11 தான் பாய்க்கிறேன். என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, இன்னொரு ஃபோன் சாம்சங் ஃபோன் இருக்குது. ஏன்னா நான் ஊருக்கு போகும்போது அங்கே பாய்க்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இங்கே ஆஸ்திரேலியாவுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புது ஐஃபோன் 18 ப்ரோ இருக்குல்ல, அதில் மாற்றம்னு பார்க்க போனால் அந்த கேமரா தான். அந்த கேமராவில் இப்போ முதல் முறையாக அவங்க அப்பர்ச்சர் அவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க. அதாவது அந்த எவ்வளோ வெளிச்சம் வந்து உங்கள் அந்த லென்ஸ்குள்ளே போக முடியுங்கிற தீர்மானிக்கிற மாதிரி அந்த அப்பர்ச்சர் இருக்கும். இந்த அம்சம் பொதுவாக டிஜிட்டல் கேமராவில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதே அம்சத்தை வந்து இந்த ஐஃபோன் 18 ப்ரோக்கும் அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய மாற்றமே. மற்றபடி கைபேசியில் நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்திங்களோ அந்த மாதிரி விஷயங்களை அதே தான் அப்படியே தான் இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன அப்கிரேட்ஸ்க்காக நம்ம அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணுமா, அதான் இன்றைய தலைப்பாக ஒட்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சில நேரங்களில் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொருளையோ அந்த சேவையோ நீங்கள் பயன்படுத்தணும். மற்றபடி உங்களுக்கு அது தேவையில்லை, அவசியம் இல்லைன்னா நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற தேவையில்லை.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ஆபத்தும் செய்யும்.
1: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
2: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
3: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
4: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
5: என்ன நடந்தது போய் கேளுங்க.
6: சில மணிகள்
7: இன்று எங்கெங்க அங்கத்தில் இரண்டு குறிப்புகள் இருந்து நான் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு 1971 திறக்கப்பட்டு அதன் பிறகு 1985 மூடப்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது குறிப்பு திரைப்படங்கள். மூன்றாவது குறிப்பு மேற்கு பகுதியில் இந்த இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை கேட்ட பிறகு எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சுட்டாங்க இந்தந்த நெய்யர்கள்.
8: கண்ணனும்
7: அதான் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு மற்றொரு குரல் பதிவு வந்தது.
9: காலை வணக்கம் மக்காதர், மன்னிக்கவும். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ஜூரோங் டிரைவ் இன் சினிமா. என் பேர் கமலா.
7: சரியா சொன்னீங்க. அதன் பிறகு கார்த்திக் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க, நீங்களும் சரியா சொல்லியிருக்கீங்க. மற்ற நேர்கள் எல்லாருமே சரியான பதில் அனுப்பிட்டீங்க. ஜூரோங் டிரைவ் இன் சினிமா தான் சரி. இந்த இடம் July 14 1971 திறக்கப்பட்டது. சிங்கப்பூரில் முதலாக திறந்த வழியில் டிரைவ் இன் திரையரங்கு இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடக்க காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய டிரைவ் இன் சினிமா நம்ம சிங்கப்பூரில் தான் கட்டப்பட்டதுன்னு இந்த தகவல் சொல்லுது. அப்போ இது 8 யான்சிங் சாலையில் இருந்தது ஜூரோங் டிரைவ் இன் சினிமா. நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு திரைப்படங்கள் பார்த்த அனுபவம் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூரில் அந்த டிரைவ் இன் சினிமா என்பது கொஞ்சம் குறைவு தான். திறந்த வழியில் திரைப்படம் பார்க்குறது கொஞ்சம் குறைவு தான். அப்பப்போ சில இடங்களில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்ததில்ல. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திரைப்படங்கள் வந்து ஹாலிவுட் திரைப்படங்களை நம்ம அதிகமாக பார்க்கலாம். இந்த இந்த திகில் திரைப்படங்களில் எப்போதுமே அந்த காட்சிகளெலாம் இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த திறந்த வழி திரைப்படங்களை வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் படம் பார்க்க போவாங்க. அந்த படம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது திரும்பி திகிலாக தான் நடக்கும். அந்த மாதிரி பார்த்து தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடத்துக்கு போயிருந்த ஞாபகம் இருக்கும். திரைப்படங்கள் புகைப்படங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அனுப்பிங்களேன். 9678899 செய்திகளே இன்னொருத்தில் நண்பகல் 12 செய்திகள் இடம்பெற போகுது. அதன் பிறகு உங்களுக்காக மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கம் இடம்பெறும். அதனால் தொடர்ந்து வானொலி பக்கமாகவீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை படைச்சிருக்கேன் உங்களுடைய காதர். இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: இப்போ நான் மூன்று குறிப்புகளை கொடுத்துருந்தேன், காஃபி, கொக்கோ மற்றும் கோலா நட்ஸ். இதை கேட்ட பிறகு
1: வணக்கம் காதர், காஃபி, கொக்கோ, கோலா நட் இவன் மூன்றிலுமே கேஃபின் இருக்கிறது. நன்றி, வணக்கம் சாமியல்.
0: அயாயமூர்த்தி, அலமேலு, கேரலைன், கார்த்திக், பட்ரிஷா, அதன் பிறகு புஷ்பா. புஷ்பா, நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் அனுப்பல, மனுஷருக்கேன் அப்துல் காதர். ஆ, என் பேரில் இன்னொருத்தர். அதன் பிறகு ஆமாம், இவங்க எல்லாருமே எனக்கு சரியான பதில் அனுப்பிட்டாங்க. இந்த மூன்றுலுமே கேஃபீன் இருக்குது. அதனால தான் இந்த கேஃபீன் நமக்கு எப்போதுமே நம்ம மூளையின் ரசாயனத்துக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது, ஒரு பூஸ்ட்டை கொடுக்குது. அதனால தான் நீங்கள் கொக்கோவாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், கோலா நட் நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் இரண்டுக்குமே அந்த இந்த ஈர்ப்பு இருக்குது. அதை குடிச்சிட்டே இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நமக்கு தோணும். சரி, சரியான பதில்களை அனுப்பிவிட்ட அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஆங்கில வார்த்தையை கொடுத்து அதை தமிழாக்கம் செய்ய சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரை பற்றி ஒரு சூடான தகவல் வந்து கொண்டே இருக்கின்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இன்றைய சொல்சொலங்கத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நெகோசியேஷன் கேட்ட பிறகு நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல பதில்கள் வரும். அதில் ஒன்று வந்து பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை, ஒப்பந்தம், சமரசம் போன்ற பதில்கள்லாம் நேர்களை எனக்கு அனுப்பிச்சிதுங்க. ஒருத்தர் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டாரு.
1: நெகோசியேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
0: ஒரு விஷயத்துக்கு, ஒரு கருத்துக்கு அவங்க நடுநிலையில வரணும்னா இந்த பேர பேச்சு நடக்கும், இந்த நெகோசியேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம வார்த்தையை பயன்படுத்துவோம். அதனால இன்று நீங்க ஒரு புதிய வார்த்தையை கத்துக்கிட்டீங்க. இதே போல ஒவ்வொரு நாளும் சொல் சொலகத்தில் ஒரு புதிய தமிழ் வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க.

0: தந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோம்
2: சுட சுட விருந்தே
0: போடப்பா
2: போட்டுருவோம்
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி
1: அப்படி பாடக்கூடாது
3: பாடவா உன் பாடலை
2: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா வாங்க உங்க திறமையை காட்டுங்க உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா
1: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள்
2: உங்க மனம் கவர்ந்து பாடுகளை காத்திருக்குங்க
0: டீ கடைக்கு போவோமா
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
2: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை
0: எக்ஸாக்ட்லி
2: கேட்க தவறாதீங்க
4: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல
1: நாம் இணையும் இடம் நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம் உங்கள் துணை டீ கடை
2: நல்ல மழைக்கு சூடா ஒரு டீய கலக்கி குடிச்சிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க ஒட்டோடி வந்திருக்கிறேன் உங்கள்
5: ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை பா
2: தொடக்கமே அட்டகாசமா இன்றைக்கு டீ கடையில இளைய ராஜாவுடைய பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு இப்ப சமூக வலைதளத்துல பலரும் 1980s ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரெண்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் அந்த காலத்துல 80களில் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சாட் ஜிபிடியை பயன்படுத்தி புகைப்படத்துல மாற்றிட்டு இப்ப பதிவேற்று செஞ்சிருக்காங்க பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும் பொழுது பலருடைய புகைப்படங்கள் பார்க்கும் போது இளஞ்சிவப்பு நீளம் அந்த வண்ணங்கள்ல சுறுசுருளான முடி அப்புறம் ஜீன் சட்டில அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு புகைப்படத்துல வந்து சாட் ஜிபிடி கொடுத்திருக்கு முகம் மட்டும் மாறாது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இப்படி பல இணையவாசிகள் அவங்களுடைய புகைப்படத்தை மாத்திருக்கும் நேரத்தில் அதுக்கு எதிர்ப்பும் கலம்பி இருக்கு இந்த மாதிரி புகைப்படங்களை மாத்திருந்தீங்கன்னா ஏஐ தளங்களுக்கு உங்களுடைய தகவல் நிறைய போய் சேரும் அது மட்டும் இல்லாம தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது தண்ணீர் பஞ்சமா அப்படின்னு பலர் யோசிக்கலாம் உண்மைதான் இந்த மாதிரி ஒவ்வொரு தரையும் ரிக்வஸ்ட் அனுப்பும் பொழுது இந்த சர்வர்ஸ் எல்லாம் அதிகம் வேலை செய்ய வேண்டியிருக்குமா அதனால என்ன ஆகுனா அந்த சர்வர் சென்டர்ஸ் எல்லாம் அப்படியே சூடாகி உலகத்திற்கக்கூடிய அந்த வெப்பநிலை என்ன அதிகரிக்கும் அப்படிலாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லப்பா அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம் ஆனா ஒரு விஷயங்க இந்த மாதிரி புகைப்படங்களை பதிவீட்டு செய்யறது வித்தியாசத்தை மாற்றும் போது அது ஒரு சின்னதா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுல மாடாய் உழைக்கிற நம்முடைய இந்த வாழ்க்கையில ஒரு சின்ன சந்தோஷத்தை நாம உருவாக்கிக்கலாம் இல்லையா அதனால வாங்க நீங்க இப்ப நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா உங்க கைத்தலை பேசல சாட் ஜிபிடில உங்களுடைய புகைப்படத்தை பதிவேற்று செஞ்சு 1980s ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மாத்தி உங்க புகைப்படத்தை எனக்கு அனுப்புவீங்க ஒலி வாட்ஸ்அப் அனுப்புவீங்க யாரோட புகைப்படம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி 9678 9668 டீ கடை அட்டகாசமா ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கு அப்படி பாட்டெல்லாம் அப்படி தூள் கலப்ப போது நீங்கள் தயாரா நானும் தயார் 8 மணி வரை உங்களுக்காக நிகழ்ச்சி டீ கடை இடம்பெறுது நிகழ்ச்சி படைக்க ஓடோடி வந்திருக்கிறேன் உங்கள் வாய்ப்புமலா
6: 70 கேட்க கேட்க ஆனந்தம்

0: ஒரு செட் நிறைய சிறப்பு. கருப்புசாமி, கேரலைன், கார்த்திக், அன்பு, மணி, அசோக் குமார், சந்திரமௌலி துபாயில இருந்து, மாதவி, ஜெசிகா, வித்யா, லக்ஷிதா, ஃபதீமா, நிவேதா, மல்லிகா, சாமுவல் என பல நேரம் சரியான பல சொல்லிருக்கீங்க, கலக்கிருக்கீங்க. இருந்தாலும் நான் பதில் சொல்லல, ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? மீண்டும் அந்த குறிப்புகள் 1932 டேனிஷ்ல உள்ளவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு. தொடக்கத்துல நான் மரக்கட்டையா இருந்தேன், அதன் பிறகு என்ன வந்து 1949 நெகிழியாக மாத்திட்டாங்க, பிளாஸ்டிக்கா மாத்திட்டாங்க. எனக்கு வந்து டேனிஷ் பேரு அதனுடைய ஆங்கில மொழி மாற்றம் செய்தா பிளேவெல் அப்படின்னு வரும். நான் யார் யார் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பல நேயர்கள் சொல்லியிருந்தாரு, சொல்லியிருக்காங்க நவீன் அவர் தான் முதல் நேயர், நரேன் அவர் தான் முதல் நேயர்.
1: சரியான பதில் வந்து லெகோ.
0: லெகோ என்பதான் சரியான பதில். நிலா
2: வணக்கம். இன்னைக்கு நீங்க கொடுத்த குறிப்பு எல்லாமே ரொம்ப எளிமையா இருந்தது.
0: அப்படியா?
2: ஆன்சர் வந்து லெகோ.
0: நன்றி நன்றி. லக்ஷிதா.
3: ஹலோ, என் பேர் லக்ஷிதா. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து லெகோ. நன்றி.
0: அடுத்த பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். லெகோ பிரிக் என்பதுதான் சரியான பதில். தொடக்கத்துல மரக்கட்டையா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலை தீல வந்து அழிஞ்சு போயிருச்சு, அதன் பிறகு எப்படி எல்லாம் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது நெகிழிய பயன்படுத்தி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க. நன்றி. 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

உலகம் முழுவதும் எவனுக்கும் வெட்கமில்லை. எல்லார் கதையும் ஒன்றாய் முடிக்கும் எமனுக்கும் வெட்கமில்லை. 70

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க, அப்படிலாட்டி ஒண்ணு பண்ணலாம்.
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி நவீன் வழங்கும்
5: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
6: பறக்காம கேளுங்க.
4: இன்றும் இளமையான 70 போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: ஏதேதோ நடக்கும்.
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு, ஒரு சிப் நிறைய சிரிப்பு. அண்மையில இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த ஒரு ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு எனக்கே புரியல, ஆனா இதனாலதான் வந்து இந்த மாதிரி செயற்கை நுண்ணெல்லாம் நம்ப கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அமைச்சிருக்கு. ஓகே, உங்க கை தொலைபேசியில சாட் ஜிபிடியை திறந்து அதுல கிவ் மீ எ நம்பர் பிட்வீன் 1 to 30 அப்படின்னு டைப் செய்யுங்க. அப்படி நீங்க தட்டச்சு செஞ்சீங்கன்னா டக்குனு முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண் 17 அமையும். அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் நம்பர், கிவ் மீ அனதர் நம்பர் அப்படின்னு நீ கேட்டிங்க வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா 23 தான் செல்லும். எனக்கு அப்படிதான் நடந்துச்சு, உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒலி வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்புங்க. மீண்டும் சொல்றேன், கிவ் மீ அ நம்பர் பிட்வீன் 1 to 30 அப்படின்னு நீங்க ஆங்கிலத்தில் டைப் செய்து நீங்க அனுப்புறீங்கன்னா முதல்ல வந்து 17 தான் காட்டும். அதன் பிறகு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் நம்பர், கிவ் மீ அனதர் நம்பர் அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா 23 தான் அனுப்புது. உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா ஒலி வாட்ஸ்அப் பக்கம் வந்து செய்தி சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாட் ஜிபிடி பல விஷயங்களை வந்து ஏற்கனவே முன்பதிவு செஞ்சுதான் பேசுது போல இருக்கு. நாமையோ ஏதோ ஒரு பதிவுல தான் இருக்கும் போல இருக்கு.
1: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. சினிமாவில உச்சத்தில் இருக்கும் நடிகராக இருக்காரு. அவருடைய நடிப்புல கருப்பு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இரண்டு திரைப்படங்களுமே வெற்றி பெற்ற திரைப்படங்களா அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து அண்மையில ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு, சீன் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலயும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. விரைவில் வெளிவர இருக்கும் நேரத்துல அந்த படத்தை அடுத்து சூர்யா ஞானவேல் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதாகவும், அதுல ஒரு மருத்துவர் கதாபாத்திரத்துல அவர் நடிக்க போறாரு அப்படின்னு செய்தி வெளியாகி இருக்கு. அதனை தொடர்ந்து அங்கதான் செய்தியே இருக்கு. இயக்குனர் மணிரத்னம் சூர்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராம். சூர்யாவும் அதுல நடிக்க நாட்டு காட்டுறாரு அப்படின்னு காத்து வாக்குல ஒரு செய்தி வந்து விழுந்துச்சு. இந்த செய்தி உண்மையா இருந்தா ஆயுத எழுத்து மாதிரி இருக்குமா படம், பொறுத்திருந்து பாக்கலாம்.
1: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

0: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செப்டம்பர் 22 தேதி என்னென்ன நாட்கள் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்வோமா?
4: முதலாவதாக இன்றைக்கு வேர்ல்ட் ரைனோ டே அனுசரிக்கப்படுது. காண்டா மிருகம், அது ஏன் ரஃபி தமிழ மட்டும் காண்டா மிருகம் சம்பந்தமே இல்லாம?
3: காண்டா மிருகம் என்பது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பேரு. விலங்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்கோம்ல நம்ம.
4: சரி, இருந்தாலுமே காண்டா மிருகம் அப்படி சொல்லும் போது அதனுடைய
3: காண்டா இருக்கும், அது
4: ரொம்ப காண்டா இருக்கும். அதனுடைய கொம்பு பார்த்தாலே ஒரு பயம் ஏற்படும். ரஃபி எங்க நம்மளை சீனிடுமோ தாக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். ரொம்ப ஒரு பெரிய விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காட்டுல நீங்க நடமாடி பாத்திருக்கீங்களா? இந்த சஃபாரி எல்லாம் போய்
3: பாத்திருக்கேன். காண்டாமிருகம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அது வினோதமா இருக்கும். அதோட முகத்தை பார்க்கும் போதே கொம்பு வந்து கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கண்ணு ரொம்ப கீழே இறங்கி இருக்கிற மாதிரி
4: தான் நம்மளால பார்க்க முடியும். அது முகத்தை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலங்கு அது.
3: அது வந்து சைவமான ஒரு விலங்கு.
4: ஆமா ஆமா
3: இல்லையா? ஆமா, அந்த விலங்கு ஒரு மனிதரையும் கொல்லக்கூடிய ஒன்று அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும்.
4: அது தற்காப்புக்காக செயல்படுது அப்படின்னு
3: நினைக்கிறேன். ஆமா, ஆனா அதுகிட்டயும் பாசம் காட்டினா அதுவும் பாசமா இருக்கும் என்பதை வந்து நீங்க புரிந்து கொள்ளணும். முதலைக்கிட்டயே பாசத்தை காட்டி வெற்றி பெற்றுட்டாங்க சில பேரு. அதே மாதிரி எல்லா விலங்கு கிட்டையும் பாசத்தை காட்டுங்க, வெறுப்ப காட்டாதீங்க.
4: அடுத்ததாக வேர்ல்ட் கா ஃப்ரீ டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. கா ஃப்ரீ டே ரஃபி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாள்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: ஏன்னா இப்ப வர வர நீங்க வாகனம் இருந்தாலுமே நீங்க பேருந்துல தான் வரீங்க, பொது போக்குவரத்துல நீங்க வரீங்க. நீங்க தினைக்குமே இதை அனுசரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, இது வந்து இன்னைக்குன்னு கிடையாது, என்னைக்குமே எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு நாள். அதற்கு காரணம் இருக்கு. பூமிக்கு வந்து நம்ம கேடு விளைவிக்க கூடாது என்பது ஒரு காரணமா இருந்தாலும் எனக்கு நடை தேவைப்படுது. நான் வந்து நடக்கணும். கார் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு நடை கிடைக்க மாட்டேது. ஒரு இடத்துல போய் அந்த காரை போட்டுட்டு ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறோம், அதுக்குள்ள கடை இருக்கு, வாங்கிட்டு மறுபடியும் நம்ம காருக்கே வந்துடுறோம். பயன் இல்லை இல்லையா? நம்ம உடலுக்கு வந்து தேக பயிற்சி தேவை. அதனால வந்து காரை ஒதுக்கி வச்சீங்கன்னா அந்த பயிற்சி உங்களுக்கு அதிகமா கிடைக்கும்.
4: சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் ரஃபி, நான் இப்பதான் அண்மையில செய்தியில பார்த்தேன், காத்தவங்களன்னு நினைக்கிறேன் ஒரு சாலையை மூடி இருக்காங்க. மொத்தமா மூடி கா ஃப்ரீ டே கால் லைட் டே அப்படின்னு சொல்லிட்டு கூடாரங்கள் எல்லாம் அமைச்சு அங்க மக்கள் நடமாடும் போது அங்க என்னென்ன கடைகள் இருக்கு, என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு தெரியும். கொஞ்சம் ஆதரவு வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த சாலையை மூடி எல்லாருமே நடக்கணும், நடந்து நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளை வந்து அனுசரிச்சிருக்காங்க.
3: அந்த சாலையை மூடுறதுனால அங்க கார் வந்து பயணம் செய்யாது. அந்த நாள்ல வந்து காரை வந்து ஓட்டிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லாம அவங்க சொல்றாங்க.
4: ஆமா. அடுத்ததாக ஃபால்ஸ் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. குறிப்பாக வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயது ஆக ஆக உங்களுடைய முட்டி கொஞ்சம் வலு குறையும், அதனுடைய சக்தி குறையும். ஆக அப்படி இருக்கும்போது கீழே விழுறதுக்கு இன்னும் அதிக வாய்ப்புகள் இருக்கு.
3: ஆமா, இளம் வயதுல கீழே விழுறதுக்கும் வயதான பிறகு கீழே விழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இளம் வயதுல கீழே விழுந்தீங்கன்னா அது ஆறுவதற்கு, அதாவது அந்த காயம் ஆறுவதற்கோ அல்லது சரியாவதற்கோ குறுகிய காலம் தான் தேவைப்படும்.
4: காயமே ஏற்படாது ரஃபி. எங்க குதிச்சிருக்கேன், அப்பெல்லாம் நான் அப்படியே தூசி தட்டி மறுபடியும் எந்திரிச்சு ஓடுவேன்.
3: ஆமா,
4: இப்ப லேசா படுக்கையிலேருந்து வெளியே உட்கார்ந்தாலே அப்பவே கொஞ்சம் முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு எனக்கே வலிக்குது. வயது ஆக ஆக இன்னும் மோசமா தான் ஆகும்.
3: ஆமா, அதை எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சில வேளைகள்ல வலி ஏற்படும் போது அது வயதானதுக்கு அப்புறம் அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் முதுகுல ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா அது வந்து ரிகவர் பண்றதுக்கு குணமாவதற்கு அதிக நாட்கள் தேவைப்படும்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இடைநில் கொண்டாட்டம்,
1: தேசிய விருதுகள்.
2: சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை இந்திய அதிபர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பிரபல நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு அளிக்கப்பட்டது. 2024 வெளியான படைப்புகளுக்கு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா குஜராத் மாநிலம் எக்தா நகரில் இன்று நடைபெற்றது. விழாவில் இந்திய அதிபர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பாராட்டி பேசியிருக்கிறார்.
1: கேப்டன் மில்லர் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நடுவர் குழுவின் சிறப்பு விருதை நடிகர் தனுஷ்க்கு இந்திய அதிபர் திரௌபதி முர்மு வழங்கினார். இதே போன்று சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது ராயன் படத்திற்கு அளிக்கப்பட்டது. சிறந்த இயக்குநர் விருதை அமரன் படத்தின் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி பெற்றுக்கொண்டார். சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் பெற்றாா்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: வெள்ளி
0: வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 9.6 எட்டில்

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவிசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது பிரசன்னா மற்றும் குழுவினர் வாசித்திருக்கும் சித்தி விநாயகம். ராகம் மோகன கல்யாணி, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இன்றைய பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது மதுரை சோமசுந்தரம் அவர்கள் பாடியிருக்கும் ஒரு முறை எனக்கென. ராகம் ஹிந்தோளம், தாளம் ஆதி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் ஸ்ரீ மாதவா, ராகம் பேஹாக்.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றமொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: செப்டம்பர் 23 புதன்கிழமை இவ்வருடத்தின் 266 நாள். ஆண்டு நிறைவு பெற 99 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 6 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் லஹிர் மாதம் பிறை 11.
1: ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: சிங்கே. சந்திரமுகி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, ஒரு பட்டாளமே அந்த பாடல வழங்கி இருந்தாங்க வித்யாசாகரோட இசையில. அந்த பாடல உங்களுக்காக இடம்பெற்றது. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
1: ரவிஜி
0: சஜினி.
1: ரவி, இன்று தொடங்குகிறது ஒரு புதிய சட்டம். அதாவது பேருந்துல நம்ம நேயர்கள் எல்லாரும் பயணம் செஞ்சாங்கன்னா, நேயர்கள் மட்டும் இல்ல யாராவது பயணம் செஞ்சாங்கன்னா, அவங்க வந்து மற்றவர்களுக்கு ஒரு அவதூறா நடந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் வழங்கப்படலாம்.
0: குறிப்பிட்டு என்ன ஆச்சுன்னா, சமீப காலத்துல நம்ம பல காணொலிகளை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி பேருந்துல ஒரு சிலர், எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி சில செயல்களை ஈடுபடுறாங்க. உதாரணத்திற்கு சத்தமா வந்து காணொலிகளை பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த இருக்கைகள் இருக்கு இல்லையா, அது மேல அவங்க காலை தூக்கி போடுறது, அதை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உனக்கு என்ன அப்படின்னு எதிர்த்து பேசுறது, இப்படிப்பட்ட காணொலிகள்லாம் சமூகத்துல பரவிக்கிட்டே வந்துச்சு. இத அதிகாரிகள் பார்த்தாங்க, இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சட்டத்தை நடப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி
1: உங்களுக்கு அபராதம் வழங்கப்படலாம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இப்ப குப்பை போட்டீங்கன்னா, அல்லது பேருந்து முனையங்கள்ல வந்து நீங்க சரியா நடந்துக்கலன்னா 5,000 வெள்ளி அபராதம் உங்களுக்கு வழங்கப்படலாம்.
0: ஆமா, அபராதங்கள் பத்தின தகவல்களை நீங்க நிச்சயம் அதிகாரிகளுடைய இணையபக்கத்துல நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களை பல பேர் இதை நிச்சயம் செய்ய மாட்டீங்க.
1: ஆமா,
0: ஆனா அதை தாண்டி யாராவது செய்யறத பாத்தீங்கன்னா உடனடியா அதிகாரிகள் கிட்ட நீங்க சொல்லணும். ஏன் தெரியுமா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது நாம ஒரு சாதாரண நாடு கிடையாது, இந்த உலகமே அண்ணாந்து பாக்குற வழியில பல சாதனைகளை செய்யற ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டுல இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா நல்லதா? நிச்சயம் கிடையாது. அதை நாம தான் வந்து உடனடியா முடிக்கணும்.
1: அதிகாரிகள் கிட்ட புகார் செய்யலாம்.
0: ஆமா, 500 வெள்ளி அபராதம் விதிக்கப்படும். அப்படி யாராவது இடையூறு விளைவிக்கிற மாதிரி பேருந்துகள்ல செயல்பட்டாங்கன்னா, சஜினி சொன்னது போல 5,000 வெள்ளி வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். குப்பை போடுறது அல்லது வேற ஏதாவது தகாத நடவடிக்கைகள்ல பேருந்து முனையங்கள் அல்லது பேருந்துகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா பார்த்து பயணத்தை மேற்கொள்ளுங்க. அதே நேரத்துல பாதுகாப்பான முறையில நம்ம சிங்கப்பூரை வச்சுப்போம். சரியா?
1: சரி, அடுத்து உங்களுக்காக தொகுப்பின் முதல் பாடல் அமைகிறது. அன்புள்ள மான்விழியே, அற்புதமான பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காங்க நம்ம நேயர் மாலதி பிரபாகரன். அவங்களுக்காகவே பாடல் ஒளி ஏறுகிறது. குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்பாட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
1: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
0: 6:24 ஆகிவிட்டது. எதிர் நீச்சல் பாட்டிலிருந்து பாடலை கேட்டீங்க, கொஞ்ச நாள் ஆச்சு இந்த பாடலை கேட்டு எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சுமதி, அவங்களுக்காகவே பாடல் இடம்பெற்றது.
2: அதற்கு முன்பு காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க, இந்த பாடலை ஈஸ்வரி விரும்பி கேட்டிருந்தாங்க. அணையா விளக்கு திரைப்படத்திலிருந்து நம்பிக்கை நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன.
0: மூகா முத்து அவர் பாடிய பாடல்கள் தான் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது. பிசிசிலா கூட அதன் பின்பு எஸ் ஜானகி கூட பாடிய பாடல்களை நம்ம கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரியா
2: ரவி, ரமில் பெருமாளோர் வந்து ஒரு வாக்கியத்தை படிக்க முழுமையா படிச்சு முடிக்க ஒரு 5 வினாடிகள் எடுக்கும் இல்லையா? ஆனா 5 வினாடிகளுக்கும் குறைவா ஒரு சிறுமி அவங்க அந்த ரூபிக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, அத வந்து தீர்த்து சாதனை படைச்சிருக்காங்க.
0: உலக சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது இல்லையா?
2: ஆமா, சீனாவின் சீச்சுவான் நகரத்தை சேர்ந்த 6 வயது சிறுமி லியன் யூன்சி இவங்க வந்து 2 சாதனைகளை 3 நாள்கள்ல படைச்சிருக்காங்க.
0: இருங்க, முதல்ல ஒரு சாதனை படைச்சாங்க.
2: ஆமா,
0: அதுக்கப்புறம் 1 நாள் பிறகு அவங்க சாதனை அவங்களே முறியடிச்சிருக்காங்க.
2: ஆமா, முதல்ல அவங்க படைத்த சாதனை 4.52 வினாடிகள்ல அவங்க அந்த ரூபிக்ஸ் கியூப வந்து தீர்த்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்கள் கழித்து அவங்களுடைய சொந்த சாதனைய முறியடிக்கிற மாதிரி 4.27 வினாடிகள்ல அவங்க வந்து சாதனைய படிச்சிருக்காங்க. உலகத்திலேயே இந்த சாதனைய படிச்ச ஒரே பெண்மணி இவங்க தான் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
0: சாதனை படைக்க வயசு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல பேர் நிரூபிக்கிறாங்க. அந்த பட்டியல சேர்ந்திருக்காங்க 6 வயது லியன் வூஷு. இவங்களை போலவே சாதனையாளர்கள் பத்தி நாம பேசுவோம் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில. நீங்க எங்களோட இணைந்துருங்க. ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: அப்பர் தாம்சனை நோக்கி செல்லும் பாலஸ்டியர் ரோடு ஸ்ட்ராங்கன் ரோடு இருக்கு, பிறகு 2 தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புண்டகை.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: விபத்து நிலவரம்.
1: 6:34 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. PIE துவாஸ் செல்லும் வழியில் பிடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. இன்றைய கூற்று இதோ உங்க செவிகளுக்கு.
5: இன்றைய கூற்று அனுப்பி வச்சிருக்காரு நேயர் மனோகரன். வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள்.
1: இப்படிப்பட்ட வரிகள் உங்க கைவசமும் இருக்குன்னு சொன்னா, அல்லது நீங்க இப்படிப்பட்ட தன்முனைப்பு தரக்கூடிய கவிதைகளையும் வரிகளையும் எழுதுவீங்கன்னு சொன்னா, மறக்காம எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயில அனுப்பி வச்சிருங்க.
5: #VS அப்படின்னு பதிவிட்டு 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
1: அவர் அனுப்பி வைத்த வரிகளை இன்னமும் கேட்போவாங்க.
5: வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வர்டன் சாலை.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: மணி சர்மாவின் இசையில் சூரா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. நவீன் மற்றும் மாலதி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு காப்பான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது செந்தில் கணேஷ், ரமணி அம்மாள் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஹரி ஜெயராஜின் இசையில்
1: சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 52 60 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: ஆரோக்கிய குறிப்பு.
0: ரவி, ஒவ்வொரு நாளும் நம்ம பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஆனா சில பழ வகைகளை நீங்க ஒரே வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உதாரணத்துக்கு இந்த ப்ளூபெரிஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க உரைய வைத்து அதன் பிறகு உட்கொண்டீர்கள் என்றால் அதுல ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கிறது. அந்த அமிலம் வந்து இன்னும் 3 மடங்கு ஆகிறது அப்படின்னு கூறப்பட்டு.
1: ஒவ்வொரு நாளும் சுலபம், 2-3 ஒரு தடவை ப்ளூபெரி சாப்பிட பழக்கம் எனக்கு இருக்குது. ஆனா இது ஒரே இடத்துல சாப்பிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும்னு தெரியாம போச்சு பாருங்க.
0: ஆமா, ஏன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது, அதாவது கடையில வாங்கி அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது அதனுடைய சத்து வந்து அது வந்து நம்மளுடைய உடல்ல வந்து எடுப்பதற்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதை ஒரே வைத்து நம்ம உட்கொண்டால் இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து வாழைப்பழங்கள் ரவி.
1: வாழைப்பழம்,
0: ஆமா, வாழைப்பழங்களையும் நாம உரைய வைத்து நாம சாப்பிட்டோம் என்றால் அதுல இருக்கிற அந்த ப்ரீபயோட்டிக் ஃபைபர், அந்த நார் சத்து உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும், நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
1: பல வீடுகள்ல ஒரு பழக்கம் இருக்குது, இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வச்சிருவாங்க.
0: ஆமா,
1: அதுவும் அந்த காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கூட பக்கமாவே வைக்கிற பழக்கத்தை நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி நீர்களே உங்களுக்கும் பழக்கம்னு சொன்னா கொஞ்சம் மாத்தி பாருங்க, ஆரோக்கியமா இருக்கும் உங்க வாழ்க்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட் டே பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
1: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
0: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
1: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
1: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
0: பஸ் பயணம்.
1: இப்போது டிக்டாக்
5: மற்றும் இன்ஸ்டாகிராம்
1: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
0: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: சுல்லான் படத்துல இந்த பாடல கேட்டீங்க. வித்யா சாகரோட இசையில சங்கர் மாதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற வருகின்றன. செய்திகளுக்கு பிறகு நாங்க இருவருக்கு பரிசு வழங்க காத்துக்கிட்டே இருக்கோங்க. பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வானொலி பக்கமாவே இருங்க.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE டெம்பினிஸ்க்கு பிறகு காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
1: வணக்கம். காலை மணி 7 மீடியா கப் ஒலி 9:08 செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சாவ் போக்குவரத்து அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இன்னும் நெருக்கமாக செயல்படுவதைப் போல ஒத்துழைப்பும் வளர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆசியான் ஏபெக் அனைத்துலக அமைப்புகள் ஆகியவை பயனுள்ள தளங்கள் தரநிலைகள் நிபுணத்துவம் ஆகியவற்றை நிறுவியிருப்பதாக திரு சியாவ் கூறினார். அந்த முயற்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றார் அவர். நன்றாக செயல்படும் அம்சங்களை இன்னும் பல பொருளாதாரங்களில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். போக்குவரத்து அமைப்புகள் பாதுகாப்பாகவும் திடமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏபெக் போக்குவரத்து அமைச்சர்கள் சந்திப்பில் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். போக்குவரத்து அமைப்புகளின் ஆற்றல் இப்போது உள்கட்டமைப்புகளை மட்டும் சார்ந்திருக்கவில்லை என்றார் அவர். மின்னிலக்க அமைப்புகள் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதும் முக்கியம் என்று அவர் சொன்னார். மின்னிலக்க தொடர்புகளை வலுப்படுத்த ஆசியான் நாடுகள் எடுக்கும் சில முயற்சிகளை திரு சியாவ் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். AI துணையுடன் நடத்தப்படும் இணைய தாக்குதல்கள் குறித்து நிதி இடர் வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நிதித்துறையில் 3 தரப்பினரை அதிகம் சார்ந்திருப்பதன் அபாயங்களையும் அவர்கள் சுட்டினர். அதிகரித்து வரும் இடர்களுக்கு மத்தியிலும் ஒட்டுமொத்த நிதி நிலைமை வலுவாக இருக்கிறது என்று சிங்கப்பூர் நாணய வாரியம் தெரிவித்தது. எதிர்பாரா சூழ்நிலைகளை நிறுவனங்களும் குடும்பங்களும் சமாளிக்க இயலும் என்று அது குறிப்பிட்டது. வாரியம் நடத்திய சோதனைகளில் நிறுவனங்கள் சிங்கப்பூர் வங்கிகள் காப்புறுதி நிறுவனங்கள் ஆகியவற்றிடம் போதுமான நிதியிருப்பு உள்ளதாக தெரியவந்துள்ளது. வட்டி விகித உயர்வு பெரிய அளவிலான நிதி அல்லது வருமான பின்னடைவுகளை நிறுவனங்களால் சமாளிக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு AI தொடர்பான முதலீடுகள் மீட்டுக்கொள்ளப்படலாம். குடும்பங்களை பொறுத்தவரை கடன் வாங்குவோரில் பெரும்பாலோருக்கு வருமானம் வேலை தொடர்பான சிக்கல்களை தாங்கக்கூடிய திறன் இருப்பதாக வாரியத்தின் அறிக்கை சொல்கிறது. நிறுவனங்களும் குடும்பங்களும் தொடர்ந்து கவனமாக செயல்பட வேண்டும். நிச்சயமற்ற சூழ்நிலைகள் உத்தேச அபாயங்கள் ஆகியவற்றை சமாளிக்க போதுமான நிதியை வைத்திருக்க வேண்டும் என்றும் அது குறிப்பிட்டது. கடல்சார் அறிவியல் ஆய்வுக்காக 60 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான புதிய தேசிய ஆய்வு நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்பையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்துவதற்கு அது உதவும். அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் சிங்கப்பூர் சிறந்த முடிவுகளை எடுக்க நிலையம் கை கொடுக்கும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹாங் தாட் கூறினார். ஈஸ்ட் கோஸ்ட் லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டம், மேற்கு தீவு ஆகிய 2 பெருந்திட்டங்களும் சிங்கப்பூரின் கடற்கரையை மாற்றியமைக்கக்கூடும். அதேவேளை கடல்வாழ் உயிரினங்களுக்கு அவற்றால் தாக்கங்களும் ஏற்படலாம். இத்தகைய திட்டங்களை அறிவியல் அடிப்படையில் வழிநடத்த புதிய தேசிய கடல்சார் ஆய்வு நிலையம் உதவும். கடல் சூழல் பற்றிய புரிந்துணர்வை ஆழப்படுத்த நிலையம் உதவும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் கூறினார். தேசிய தின கூட்ட உரையில் சமக்காவ் புக்கோம் சுடோங் உள்ளிட்ட தீவுகளை ஒருங்கிணைப்பது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. உள்ளூரில் கடல்சார் அறிவியல் ஆற்றல்களை மேம்படுத்தவும் வெவ்வேறு துறை நிபுணர்களை ஒன்று திரட்டுவதும் புதிய நிலையத்தால் சாத்தியமாகும் என்று திருச்சி சொன்னார். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் அண்மை தணிக்கை தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்துவதை சட்ட அமைச்சு உறுதி செய்திருக்கிறது. சங்கத்தின் மன்ற உறுப்பினர்கள் காவல்துறையுடன் முழுமையாக ஒத்துழைப்பர் என்பதில் சந்தேகம் இல்லை என்று அமைச்சின் பேச்சாளர் கூறினார். விசாரணையை பற்றி மேலும் கருத்துரைக்க அமைச்சு மறுத்தது. தணிக்கையில் முன்வைக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை காவல்துறை உறுதி செய்தது. சில தகவல்களை நீக்கிய பின் வேலையிட துன்புறுத்தல் தொடர்பான முழு விசாரணை அறிக்கையை வெளியிடவிருப்பதாக சங்கம் முன்னர் தெரிவித்திருந்தது. 2022 முதல் 2025 ஆண்டு வரை சங்கத்தில் உள்ள சில நபர்களுக்கு எதிராகவும் நடைமுறைகளுக்கு எதிராகவும் புகார் செய்யும் மின்னஞ்சல் சட்ட அமைச்சுக்கும் மனிதவள அமைச்சுக்கும் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தணிக்கை நடத்தப்பட்டது. சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கமும் மக்கள் கழகமும் கூட்டாக செயல்படும் ஒப்பந்தத்தை நீட்டித்திருக்கின்றன. அது மேலும் 3 நடப்பிலிருக்கும். அதன் கீழ் இரு அமைப்பும் அனல் காற்று சமாளிப்பது, மனநல சமூக ஆதரவு ஆகியவற்றின் தொடர்பில் திட்டங்களை சேர்ந்து உருவாக்கவுள்ளன. சமூக உறுதியையும் தயார் நிலையையும் வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு அங்கமாக திட்டங்கள் அமையும். நெருக்கடி கால நிர்வாகம், சமூக இரத்த தான நிகழ்ச்சிகள் ஆகிய அம்சங்களிலும் இரு அமைப்பும் நெருக்கமாக பணியாற்றவிருக்கின்றன. ஒப்பந்தம் இந்த ஆண்டின் சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்க விருது நிகழ்ச்சியில் கையெழுத்தானது. ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதனை தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாயிருந்ததாக திரு டிரம்ப் சொன்னார். மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சந்திப்பு சுமார் 3 நீடித்தது. அமெரிக்க சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், ஜெரட் குஷ்ன, ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பாக இருந்ததாய் ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறினார்.
8: சொல்லும் பொருளும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. விலைவாசி உயரும் சூழலில் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகள் குடும்பச் செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
9: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
10: வணக்கம் சிங்கே,
11: ஆதரவு BYD.
12: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
11: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
12: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
11: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
12: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: டாரதி இதரப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இசைஞானி இளையராஜாவின் இசையில் பிரியா ஜெர்சன், யுகேந்திரன், ஆந்தனி தாசன் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
2: அடுத்த பாடல் வரப்போகுது
1: மூன்று
2: தகவல்களை நாங்க சொல்ல போறோம். இந்த மூடுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. உங்களுக்கான தகவல்கள் இதோ.
1: முதல் தகவல், இன்று அனைத்து உலக சைகை மொழி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. நிலவு ஆஸ்திரேலியாவை விட அகலமானது. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூருக்கு மொத்தம் 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
2: இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் உடனடியா சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு காத்துட்டு இருக்க ஜோதி சோபுஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: PIEயை நோக்கி செல்லும் KJE PIE சாங்கிக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: முகத்துல பரு.
3: குட்டேக்கு போங்க.
2: தலைமுடி கொட்டுது.
3: குட்டேக்கு போங்க.
4: ஐயா, கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
3: குட்டேக்கு போங்க.
2: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
3: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெட்டிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர். நீங்க நாடலாம் ஒரே இடம்.
2: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
3: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
2: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.
3: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இவ்வார் நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ். அவருடைய பிறந்தநாள் நேற்று, இன்று அவருடைய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது. அதுக்கு முன்னால அவரை பத்தின சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை இப்ப கேப்போ வாங்க.
1: இப்ப பி பி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு தனித்துவம் வாய்ந்த இரண்டு பாடல்களை வந்து எழுதி பாடியிருக்காரு. முதல் பாடல் வந்து மேன் டு மூன் அப்படிங்கிற ஒரு தனிக்குரல் கீதம். இத அவர் எழுதி பாடி ஆஸ்ட்ரோநாட் இருக்காரு இல்லையா, விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் மூன் டு காட் அப்படிங்கிற பாடலையும் எஸ் ஜானகியோட சேர்ந்து பாடி அப்போ இருந்த அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சனுக்கு அனுப்பினாரு.
0: பழம்பெரும் பாடகர் பி பி ஸ்ரீனிவாச மறக்க முடியுமா? அவரு பாடிய இரண்டு பாடல்கள் உங்க செவிகளுக்கு காத்துட்டு இருக்குங்க.
1: காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில இருந்தும், பார்மகளை பார் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்க வருகின்றன.
0: ஒலி 9:8 கேட்டாலே பரவசம்.

0: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப்பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள்
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நாங்க கொடுத்திருந்தோம் அந்த மூன்று தகவல்கள் என்னென்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறோம்.
2: முதல் தகவல், இன்று அனைத்து உலக சைகை மொழி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், நிலவு ஆஸ்திரேலியாவை விட அகலமானது. மூன்றாவது தகவல், ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூருக்கு மொத்தம் 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
0: இந்த மூணுல தவறான தகவல் எதுவென்றால்,
2: இரண்டாவது தகவல்,
0: இத சரியா சொன்ன முதல் இரண்டு நேர்கள் சிவா மற்றும் நாராயண்.
2: ஜோதிஷா புஷ்பகரை வழங்கும் லெவிஸ்டா காஃபி உங்கள் இருவருக்கும் பரிசாக கிடைக்கின்றது.
0: சரி, இப்ப இரண்டாவது தகவல், எப்படி தவறான தகவல் அப்படிங்கறத விரிவா சொல்றோம் கேளுங்க.
2: உண்மையான தகவல் என்னவென்றால், ஆஸ்திரேலியா நிலவை விட அகலமானது. இப்ப நிலவின் வட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அகலம் வந்து சுமார் 3400 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஆஸ்திரேலியா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, கிழக்கிலிருந்து மேற்காக இருக்கும் அதனுடைய அகலம் சுமார் 4000 கிலோமீட்டருக்கு மேலே இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.
0: சுவாரஸ்யமான தகவல், சிறப்பான பரிசு, எல்லாமே உங்களுக்காக இங்க காத்திருக்கு. வணக்கம்
2: சிங்கை.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை.
7: என்னம்மா கண்ணு,

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
1: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீ, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
4: உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
2: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
5: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இசைஞானி இளையராஜாவோட சில இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. மனோ SP சைலஜா பாடிய பாடல் சூரசம்ஹாரம் படத்திலிருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னால SP பாலசுப்ரமணியம் மலேசிய வாசிவன் பாடிய பாடல் மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து உங்களுக்காக இடம் பெற்றது.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஹம்சலே கவின் இசையில் நாட்டுக்கு ஒரு நல்ல வென்றிப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியிருக்கும் பாடல கேட்க இருக்கோங்க.
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக ஐச்சி நகோயா, அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தின தகவல்கள்.
2: சிங்கப்பூருக்கு முதல் தங்க பதக்கம் கிடைத்துள்ளது. நேற்று நடந்த கலப்பு தற்காப்பு கலைகள் போட்டியில சிங்கப்பூரை சேர்ந்த கலப்பு தற்காப்பு கலை வீராங்கனை டிஃபனி டியோ இந்த போட்டியில வெற்றி பெற்று தங்க பதக்கம் பெற்றிருக்காங்க.
1: அதே நேரத்துல சிங்கப்பூருக்கு இதுவரை இல்லாத சாதனையா வார் போட்டி இருக்கு இல்லையா, அதுல வெள்ளி பதக்கமும் கிடைச்சிருக்குது. அதை வென்றவங்க வீராங்கனை கிரியா திகானா.
2: இப்ப பதக்க பட்டியல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு 1 தங்க பதக்கம், 3 வெள்ளி பதக்கங்கள், 1 வெண்கல பதக்கம், மொத்தம் 5 பதக்கங்கள்.
1: இன்னும் பல பதக்கங்களை நம்ம வீரர்கள் வெல்வாங்க அப்படின்னு ஆர்வத்தோட காத்திருப்போம். அவங்களுக்கு உற்சாகமா நம்முடைய ஆதரவை வழங்கிடுவோம்.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: PIEயை நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் KPEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. ஜூரோங் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் 24 அந்த பகுதியில் இருக்கும் சாலை விளக்குகள் பழுதாகி உள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: சேர்ந்தது கங்கை நதி வந்ததென்ன காவிரியில் சேர்ந்ததென்ன.
1: வணக்கம் சிங்கை,
2: ஆதரவு BYD.
1: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
1: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
2: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
1: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியா ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சாவ், போக்குவரத்து அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இன்னும் நெருக்கமாக செயல்படுவதைப் போல ஒத்துழைப்பும் வளர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆசியான், ஏபெக், அனைத்துலக அமைப்புகள் ஆகியவை பயனுள்ள தளங்கள், தரநிலைகள், நிபுணத்துவம்